0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். நம்மூரின் நிகழ்ச்சியில் நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளும் நேரம். ஆனால் அதுக்கு முன்னால் முக்கியமான சில விஷயங்களையும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவரையில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: டொரண்டோவினுடைய தற்போதைய காலநிலையும் பார்த்துள்ளோம். டொரண்டோவில் 18 degrees Celsius ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 18 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகின்றது. இன்று போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் வளமை போன்று இரண்டு ஊர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இரண்டு ஊர்கள் என்று சொல்லலாம். இலங்கையில் இருந்து ஒரு ஊர், அது எந்த ஊர் அப்படி என்றால் ஊரலு என்கின்ற ஊர். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் என்கின்ற ஊர்.
1: ஆமா, இந்த இரண்டு ஊர்கள் தான் இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இரண்டு ஊர்களில் இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்கி நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். நேரொருவர் 3 சொற்கள் வரை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
2: சரி, மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையில் இருந்து ஊரலு, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து பட்டினப்பாக்கம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நாங்களும் 3 சொற்களை உருவாக்கி இருக்கின்றோம். அதை கூட நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம்.
1: ஆமாம், நாங்கள் தர இருக்கும் 3 சொற்கள் ஊட்டி, பழு, ஊக்கம் ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நேர்கள் இணைந்து கொண்டு இது தவிர்த்து 3 சொற்கள் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: நேரம் 8:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமே. நம்ம ஒரு ஈவினிங் போவோமா ஊர்களம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்று இலங்கையிலிருந்து ஊரெழு என்கின்ற ஊரையும், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் என்கின்ற ஊரையும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சி. எங்களோடு வந்திருக்கின்ற முதலாவது நேயர் யார் என்று பார்க்கலாம்.
1: இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்னென்ன
0: சொற்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? அழைக்கலாம். 416-5544-0400.
1: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார்.
1: வணக்கம் தேவகுமார், நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கோம்,
1: மகிழ்ச்சி. சரி, என்ன சொற்களோட இணைந்திருக்கிறீங்க?
3: ஊக்கம் ஊகம்
1: ஊகம்
0: ஊக்கம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். வேற ஏதாவது சொல்லு, உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வருதா?
3: வெட்டி வெட்டி என்று சில பேர் ஆக்களுக்கு பேர் இருக்குதா?
0: ரெட்டியா? ரெட்டி. ஆ சரி, ரெட்டியா, ரெட்டி. நன்றி நன்றி தேவகுமார்,
3: நன்றி.
0: நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-5544-0400.

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
6: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
7: ஐஸ்கிரீம் சில ஏனியாரோ.

0: நேரம் 8:22 கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் நிறைவாக ஒரு நேரை சந்திக்க போன்றோம். அவர் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம்.
1: ஆமாம், இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் டான்மில் சந்திரன், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் டான்மில் சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நல்லமா மாட்சியா இருக்கிறோம். நான் கூட சொல்லு வந்து பழுக்க
0: பழு பழுக்க பழுக்க பழுக்க.
2: அடுத்தது ஊடி
0: ஊடி.
2: அடுத்தது ஊனம்
0: ஊனம் ஏற்கனவே வந்துட்டு. ஆமா,
2: பழு
0: பழு பழு. சரி, நன்றி நன்றி டான்மில் சந்திரன்.
2: நன்றி, இருக்கு, நன்றி, வணக்கம்,
0: நன்றி. நாங்களும் போவோம் அவர்களும் போட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் கூட வந்திருக்கிறது. நாங்கள் இன்றைய நாள் இலங்கையில் இருந்து ஊரலு என்கின்ற ஊரையும், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் என்கின்ற ஊரையும் எடுத்து வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருந்தது. எங்களோட நேர்களும் இணைந்து சில சொற்களை தந்திருந்தார்கள். நாங்களும் உதாரணத்திற்கு மூன்று சொற்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம்.
1: ஆமாம், நாங்கள் தந்திருந்த சொற்கள் ஊட்டி, பழு, ஊக்கம் ஆகிய சொற்கள் நாங்கள் தந்திருந்தோம். இது தவிர்த்து நேர்கள் இணைந்து கொண்டு படி, பாகம், ஊக்கம், ஊகம், ஊனம், பழுக்க, ஊடி, பழு ஆகிய சொற்கள் வந்து நேர்களுடன் பகிர்ந்திருந்தார்கள்.
0: இணைந்து பல சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: டொராண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான வேட்பாளர்களில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா ட்ரோவுக்கு ஆதரவளிப்பதாக வெளியான செய்திகளை ஒன்டாரியோ முதல்வர் டக் போர்டும் அவரது அலுவலகமும் மறுத்துள்ளனர். நகர முதல்வர் ஒலிவியா ட்ரோவுடன் தமக்கு சிறந்த உறவுகள் உள்ளதாகவும் தாம் தெரிவித்ததாகவுமே எந்த நகர முதல்வர் வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க விரும்பினால் தாம் நேரடியாகவே அதனை வெளிப்படுத்துவேன் என்றும் முதல்வர் டக் போர்ட் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் லண்டனுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதேவேளை முதலமைச்சரின் லண்டன் பயணத்தில் எந்த முதலீடுகளும் பெறப்படவில்லை என தெரிவித்துள்ள திமுக, கடந்த தமது ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளையே தாம் கொண்டுவந்ததாக தாவேக அரசு காட்டுவதாகவும் சாடியுள்ளது. முதலமைச்சர் விஜயின் லண்டன் பயணத்தில் 15,000 கோடி ரூபாய்களுக்கு மேலான முதலீட்டு முன்மொழிவுகள் பெறப்பட்டதாக தமிழ்நாடு அரசு கூறியிருந்தது.
0: இலங்கையின் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் தமிழர்கள் நிதி வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கூறியமைக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவோ மறுக்கவோ இல்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. வழக்கில் அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்போது புலம்பெயர் அமைப்புகளுக்கு கடமைப்பட்டுள்ளதை போன்றே உள்ளதாக அது விமர்சித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி சிஐபிசி பிஎம்ஓ டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742
2: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House, டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு eastfm.ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
1: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: தூங்கவா தூங்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ஒளிபரப்பு ஆகி அப்படியே நிறைவடையுது. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருதுதானே சார்?
1: தூக்கம் ஏதாவது நித்திர கொள்ற நேரம் தான், அதனால பிரச்சனை இல்ல.
0: ஓ, அப்ப 8:50 நீங்க நித்திரை ஆயிட்டீங்களே? அப்போ
1: இப்ப கனவுல இருந்து நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன்.
0: அதேதான். இல்ல, இப்ப அந்த பாட்டு ஆரம்பித்த உடனே வந்து உங்களுக்கு சத்தத்தையும் காண இல்ல.
1: அப்படியே அந்த பாட்டு அந்த தாளாட்டு மாதிரி அந்த தாளாட்டு நினைக்கு போயிட்டேன்.
0: தாளாட்டோட தாளாட்டா கண்ணை கொஞ்சம் அப்படியே அசந்துட்டீங்க போல இருக்குது.
1: அதேதான்.
0: சரி, நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவு செய்யும் நெருங்கி இருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்கள், அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். விடைபெறுவதற்கு முதல் நாங்கள் 2 விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: அந்த வகையில் காலநிலை இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, நள்ளிரவில் 16 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 16 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகிறது.
0: அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போன்றது அப்படின்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

Your radio, your music. FM 102.7 East FM.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 EastFM.ca ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114 ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions. Kiruba Thanabalasingham. 416-298-2777. MortgageSolutions.ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
10: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். CA. ஈஸ்ட் எஃப்எம். CA.

0: கேட்டு
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: FM 102.7
1: East FM
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
6: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
13: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
14: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
7: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
8: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
9: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM
1: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் Tech Suren Sendinathan Nirvahatil Valvoline Express Care 2845 Markham Road Scarborough.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
5: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

0: Music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: VG Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள் இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350 சேயோன்டாக்ஸ்.ca.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 4168210462. Some condition apply.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
7: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
10: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tario on warranty. Lakme Home Sing 416-788-2426.
11: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் East FM 102.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே
2: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார் அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள் $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள் 416-900-4599
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் Mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள் bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும் உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும் சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன் நேசன் 1585 மார்க்கம் ரோட் யூனிட் 406 416-908-5656
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார் விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777
10: East FM 102.7 கேட்டாலே
11: சம்மர் சம்மர்
10: East FM 102.7

0: It's everything about her, my... I don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

ஒன்றாய் வாழ்ந்தால் வெற்றியும் நமதே. இத்தனை காலம் வாழும் தமிழ் போல் எங்கள் ஒற்றுமையும் வளரட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.
1: ஃபாத்திமுத்து ஜோ

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நேரம் காலை 9:03, டொரண்டோ 11 டிகிரி செல்சியஸ், 11 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை காற்றலையில் உங்களோடு நாங்கள்
1: பாஹினி சிவபாத சுந்தரம்,
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே. வணக்கம் பாஹினி.
1: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் பாஹினி. உண்மையா
1: சஞ்சீவன்?
0: வெளியில கதைக்கிறேன், உள்ளுக்க கதை
1: கூட அப்படி தெரியலையேன்றது கடை கட்ட.
0: செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கின்றோம். இப்பொழுதிலிருந்து 9:00 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும், 24 மணித்தி அளவும் நிகழ்ச்சிகளை கேட்டு பகல ஈஸ்ட் எஃப்எம் .ca, அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம்.
1: இப்பொழுது தொடக்கம் 9:00 வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் நேரலை ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகளிர் இருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 416-8242-1212, 416-8242-1212. எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. உள்ள என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், உங்களோட நாங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருக்கணும்ன்றதுக்காண்டி. தொடங்க உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். விடாது கருப்புமாய்த்தான் பல முறைகளில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். இன்றைய நாள் ஒரு அழகான நாளாக இருக்கப் போகின்றது. 11 டிகிரி செல்சியஸ், 11 ஆகவே உணர இருக்கின்றோம். இன்று அதை கூடிய வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸ். இதுவா உங்க டக்கு அப்படின்னு நீங்க கேட்க முடியும், இதுவா உங்க அழகு அப்படின்ட்டு. இதுவும் ஒரு அழகுதான், நல்லா தான் இருக்கு.
0: 11 சொல்லி எனக்கு வந்தது கேட்கணும் அப்படின்னு சொல்லி காலையில ஆரம்பிக்கிறோம்.
1: அந்த மைண்ட் வாய்ஸ கேட்டுதான் நான் இப்ப ரெஸ்பாண்ட் பண்றேன் சஞ்சீவன். இப்ப நாங்க நோக்கு வருமத்துலதான் இந்த ப்ரோக்ராமே நடத்த போறோம். இன்றைய நாளை பாத்தீங்கடா, சூரிய உதயம் காலை 7 மணிக்கு. அப்போ இன்னைக்குதான் ஒரு நாள் சூரியனுக்கு முடுக்க நான் அனுப்பியிருக்கேன். சூரிய அஸ்தமனத்தினை மாலை 7:22 நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: சில வேளையில் சம்பவங்கள் சூழ்நிலைகள் அப்படிதான் எங்களை தட்டி எழுப்பாது. இந்த செப்டம்பர் மாதம் 19 தேதி எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்கள் ஈடுபட்டுக் கொள்கின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: 9:11 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் 19 இன்னைக்கு பக்கத்து நாட்டுக்காரர் ட்வீட் எதுவும் போடாத காரணத்தால நாங்கள் இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். வேர்ல்ட் கிளீன் அப் டே, நேஷனல் கிளீன் அப் டே. சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது, பூங்கா, கடற்கரை, தெருக்கள் போன்ற பொது இடங்களை தூய்மைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பொதுவாகவே சொல்லுவாங்க, சஞ்சீவன், உங்களுடைய மனம் வந்து ஒரு குழப்ப நிலையில இருக்கு, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மனச்சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்ல, ஒரு வேலை செய்யணும் போல இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களை சுத்தி இருக்கிற இடத்த கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் துப்புரவாக்கும் பொழுது, சுத்திகரிக்கும் பொழுது உங்களை அறியாம மனமும் கூட ரிஃப்ரெஷ் ஆகுமா? அது வந்து ஏற்கனவே கிளீனா இருக்கிற இடத்த கிளீன் பண்ணால் என்ன, அல்லது உங்களுடைய உடைகளை நீங்கள் தோய்த்து உலர்ந்து, அதாவது ஏதாவது ஒரு ப்ரோசஸ் இருக்குதானே, அது செய்யறது வந்து உங்களோட உங்களை சுத்தி இருக்கிற இடம் வந்து நல்ல கிளீனா ஆர்கனைஸ்டா இருக்குது, ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருந்தால் உங்களுடைய மனமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: இன்று இன்னமொரு முக்கியமான 2 நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு நாளாக இருக்கின்றது. 1893 உலகின் முதலாவது நாடாக பெண்களுக்கான வாக்குரிமையை நியூசிலாந்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் சில நாடுகளை பொறுத்தவரையில், அல்லது வளர்முக நாடுகளில், இந்த பாரபட்சம் என்பது இருந்து வந்த ரீதியில் வந்து முதன் முதலாக பெண்களும் வாக்குரிமையில் நிகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய நாடாக நியூசிலாந்து இருக்கின்றது. அதேபோன்று உலக புகழ்பெற்ற சொற்பொழிவுகள் ஒன்றாக இன்று வரை பேசக்கூடிய ஒரு விடயம், சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் நிகழ்த்திய சமய மாநாட்டினுடைய இந்த சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டதும் இதே நாள் 1893 இருக்கின்றது.
0: அதே மாதிரி சர்வதேச கடற்கொள்ளைகள் பைரட் இருக்கிறாங்க தானே, அவங்கள மாதிரி பேசுற நாள் இன்ற நாளம், அதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கான இருக்கு. அதாவது ஒரு வேடிக்கையான நாளாக சொல்லப்படுகின்றது. அதே போல் சிவப்பு பெண்டாக்கள் அழிந்து வருகின்ற ஒரு மிருகமாக இருக்கின்றது. அவை குறித்த விழிப்புணர்வை கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு சஞ்சீவன் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடறனால இருக்கு, இன்டர்நேஷனல் ஈட் அண்ட் ஆப்பிள் டே. இன்னைக்கு நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டே ஆகணும்.
1: நாலு வழியா கட்டாயம் சாப்பிடணுமா?
0: நிச்சயமா.

0: இந்த நாள்ல வந்து நீங்க சாப்பிடணும், அப்பதான் இந்த டாக்டர் எல்லாரும் உங்களை விட்டு தள்ளி இருப்பாங்கன்னு சொல்றாங்க.
1: நல்ல விஷயம். ஐக்கிய அமெரிக்கா நிலத்துக்கடியே தன்னுடைய முதலாவது அணுகுண்டு சோதனை நிகழ்த்தி கொண்டது 57 ஆண்டு இந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். 404 டிவிபியை பொறுத்தவரையில் குறிப்பாக சவுத் பவுண்ட் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இது நீங்கள் ஷெப்பர்டில் இருந்து லோரன்ஸ் வரையிலான பகுதிகளில் தாமதங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யங் ஸ்ட்ரீட்டிலும் திருத்த வேலைகள் காரணமாக ஃபின்ச்சுக்கும் ஷெப்பர்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் அதிகமான தாமதங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இடங்களை பொறுத்தவரையில் ஓரளவு தாமதம் பெற்ற பயணங்களை இந்த காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. 2-3 வாகன விபத்துகள் 401-427 அருகில் இந்த காலையில் இடம்பெற்றிருக்கின்றது.
0: நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது இன்றைய தினம் எரிபொருளின் விலை 2% அதிகரித்திருக்கின்றது. பெரும்பாலான எரிபொருள் இறப்பு நிலையங்களில் ஜிடிய பெரும்பாகத்தில் லிட்டர் 1.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
1: குறைந்த விலையாக பெட்ரோ கனடா இலக்கம் 5141 ஹைவே 7 வானில் அமைந்திருக்கின்ற பெட்ரோ கனடாவில் 161.9% நீங்கள் லிட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: 9:25 காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சுருந்திருக்கின்றோம். இந்த வேளையில் டாடா ஃபுட் இன்றைய நாளில் தருகின்ற விஷயத்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டாடா ஃபுட் இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா புரட்டாதி சனியை முன்னிட்டு ஸ்பெஷல் டீடை உங்களுக்காக தருகின்றார்கள். மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே 100% சைவ உணவகம் இலங்கை இந்திய உணவுகளோடு டேக் அவுட் கேட்டரிங்கை வழங்கிக் கொண்டிருக்கிற டாடா ஃபுட். அதுவும் குறிப்பாக இந்த விரத நாட்கள் என்று சொன்னால் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது டாடா ஃபுட். 585 மிடில் ஃபீல்ட் ரோடு யூனிட் 5 இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். சைவ உணவுக்கு பெயர் பிரபலமானவர்கள் பெயர் பெற்றவர்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு உங்களுக்காக 2 தெரிவுகள் ரெடியாக இருக்கின்றன. நீங்கள் எந்தவித தாமதமும் இல்லாமல் உடனடியாக பெற்றுச் செல்லக்கூடிய வகையிலே ஒன்று வந்து 10 கறிகளோடு 15 பதார்த்தங்களோடு வாழை இலை சாப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, அதே போன்ற பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணைக்கிழங்கு கறியோடு நீங்கள் பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், வடை, அதே போன்று ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி அவற்றை பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். இது வாழை இலை சாப்பாடு. அடுத்து இன்னும் ஒரு தெரிவு இருக்கின்றது உங்களுக்கு டாட்டாவினுடைய பொதி. இது 7 கறிகளோடு 15 பதார்த்தங்களோடு வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரி குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அதே போன்று அப்பளம், வடை, தயிர், ஊறுகாய் இப்படி என்று சொல்லி அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து இன்றைக்கு வந்து புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு ஸ்பெஷலாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே வந்து ரெடியாக இருக்கிறது. எந்த வித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் இலகுவாக பெற்றுச் செல்லக்கூடியதாக இருக்கும். டாட்டாவினுடைய பொதி அல்லது வந்து டாட்டாவினுடைய வாழை இலை சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலை சாப்பாடு 10 கறி 15 பதார்த்தங்களோடு வர இருக்கின்றது. அதே போன்று டாட்டாவினுடைய பொதி 7 கறி 15 பதார்த்தங்களோடு வரப்போகின்றது. இதில் வந்து 7 கறிகளும் உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் டாடா ஃபுட் நிறுவனத்தினர் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தங்களுடைய 2வது கிளை வந்து புதிய கிளை ஸ்டோவில் வாழ் மாக்கம் மக்களுக்காக வந்து 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 திறந்திருக்கின்றார்கள். இது வந்து ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருக்கின்றது. AKT சூப்பர் மார்க்கெட் அருகே என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டோவில் கிளை வந்து உங்களுக்கு காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் டாடா இது வந்து காப்ரோவில் இருக்கின்ற கிளை மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் பந்துக்கு அருகே உங்களுக்காக இந்த புரட்டாதி சனி விரத ஸ்பெஷலாகத்தான் உணவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக பெற்றுச் செல்ல முடியும். 416-297-8440.
2: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7
3: 9:28 ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் ட்ரோனோ தொடர்பான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அமெரிக்க வரிகளின் தாக்கம் குறித்து மேயர் இப்பொழுது ஆலோசனை செய்ய இருக்கின்றார். செப்டம்பர் அதாவது நேற்றைய தினம் ட்ரோனோ மேயர் உள்ளூர் வணிக பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். அமெரிக்க வரிகள் மற்றும் கனடாவின் எதிர் நடவடிக்கைகள், வணிகங்கள், செலவுகள், சப்ளை செயின், வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டில் ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றியும் நேற்றைய தினம் விவாதித்திருந்தார். உற்பத்தி, உணவு பதப்படுத்தல், கட்டுமானம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள் இதில் பங்கேற்றிருந்தன. நகரம், உள்ளூர் நிறுவனங்களுக்கு புதிய சந்தைகள், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளை பாதுகாக்க உதவும் நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகின்றது. நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் சஞ்சீவன். எங்களுடைய ஜனாதிபதியும் பாருங்களேன் பிரதமர், ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவர் ஆற்றிய உரையும் என்னதான் அங்கே ஏற்கனவே பிக்கல் படங்கள் இருந்தாலும் இவர் போயிருக்கேக்க அவங்க தங்களுக்குள்ள அடிபட்டாலும் ஏதோ குடும்பத்தில் எங்களை சேர்த்துட்டாங்கன்றதுக்கு அதுவே பெரிய ஒரு சாட்சியா இருந்துச்சு. ஏனென்றா நாங்கள் அந்நியர்களுக்கு முன்னுக்கு அடிபட மாட்டோம் மாட்டோம். நிறைய பேருக்கு இது சந்தோஷத்தை கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னா சாதாரணமாக சொன்னாலும் இது திறக்க போற வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கம். ஐரோப்பிய யூனியன் வந்து ஒன்றும் அந்த ஆகலும் ஆக ஓகோண்டு இருக்கிற அமைப்பு இல்லத்தான். இருந்த போதிலும் இப்ப நீங்க இது இது எதை வரைக்கும் கொண்டு போய் விடுமென்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வந்து ஒருவேளை கனடியர்கள் எல்லோருமே வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இன்றி போய் தங்கலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், அங்கு அவர்கள் வரி செலுத்தலாம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே யாராவது பேசி கிசி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எங்கடா கனவும் செலவாயிடும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க இல்லையா, நாம் பண்ணின தூரம் காணாது போல இருக்கு. அது நடுவுல போய் லேண்ட் பண்ணிடுது.
4: யூனிவர்ஸ் வந்து அதை கேட்கல போல இருக்கிறது. இந்த வாரத்திலும் நிறைய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. டொரண்டோ யுக்ரேனியன் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகிறது 31வது ஆண்டாக. இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை ப்ளோர் வெஸ்ட் வேலேஜில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ரான்ச்சஸ்வெல் பொலிஷ் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 20வது ஆண்டாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. டெரி ஃபாக்ஸ் ரன் செப்டம்பர் 20 நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 10 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் என்ற தூரங்களுக்கான இந்த டெரி ஃபாக்ஸ் ரன் இடம்பெறுகின்றமை
0: சமயம் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் பவுண்டேஷனுக்கான நடைபவனி நிகழ்வும் இன்றைய நாளில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ஃபண்ட் ரைசர் நிகழ்வாக ஹாபர் ஃப்ரண்ட் சென்டரை சுற்றி இந்த நிகழ்வு இடம்பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதைவிட இன்னும் சில நிகழ்வுகள் இன்றைய நாளும் இடம்பெறுவதாக சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 20 நாளைய நாளுக்கு முன்னதாக நீங்கள் ட்ரோண்டோவில் இருக்கின்ற நகரசபைக்கான தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. இங்கே ட்ரோண்டோவில் இருக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய விவரங்கள் உங்களுடைய பெயராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அட்ரஸ் ஆக இருக்கலாம். முகவரிகளில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அவற்றை வந்து தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. வாரர்ஸ் அட்டையை அனுப்புவதற்கு முன்னதாக இந்த வாக்காளர் அட்டை அனுப்புவதற்கு முன்னதாக நீங்கள் பெயரை அல்லது உங்களுடைய முகவரிகளை மாற்றுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் toronto.ca/myward என்கின்ற இணையதளத்துக்கு செல்வதனூடாக இந்த விவரங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதையும் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது.
3: சர்வதேச ஊடகம் இல்ல, சர்வதேச திரைப்பட கண்காட்சி டிஃப் 2026 நிறைவை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 51st ட்ரோனோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கின்றது. இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள், விமர்சனங்களை பெற்ற படங்கள் மற்றும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படங்கள் குறித்து விழாவின் நிறைவு நேரத்தில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. நிறைய பேரை ஈர்த்த ஒரு நிகழ்வாக இது இருப்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது. நிறைய பேருக்கு பிடித்தமான பல நடிகைகள் அதுவும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம், இந்த சீனாவை சேர்ந்த அதாவது ஏசியன் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு கனடால பயங்கர மவுஸ் இருக்காமே. அவங்க ஷொப்பர் ஸ்டாக் மார்ட்டுக்கு போனா கூட நாங்க வீடியோ எடுத்து போடுவோம், ஷொப்பர் ஸ்டாக் மார்ட் அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இப்ப அண்மை காலத்துல பிரபலமாயிட்டு வர விஷயங்கள் நல்லபடியும் கூட. அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் ஈர்த்த ஒரு நிகழ்வாக இந்த சர்வதேச திரைப்பட விழா அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இதனை வெற்றிகரமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லியும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
0: என்றும் உங்களோடு பேசுவதற்கான ஊக்கம் தருகின்ற ஆக்கம் தருகின்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். படைப்புகள், இலக்கியங்கள், அது மட்டுமில்லாமல் ஏனைய விடயங்களில் இருந்து அல்லது தொழில் முனைவோருடைய அறிவுரைகள் இருந்து இப்படி பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் எங்களை சூழ இருக்கின்ற சமகால விடயங்களும் சரி, அல்லது எங்களோடு இருக்கின்ற பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த வாழ்வியலில் இருந்தும் சரி, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது இயற்கை. சில வேளைகளில் நாங்கள் தான் அவற்றை கவனிக்க தவறுகின்றோம். அப்படி ஒரு விடயம் அல்லது அப்படியான ஒரு பாடத்தை தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பென்சில் வாழ்க்கையின் சில முக்கியமான 3 பாடங்களை எங்களுக்காக கற்றுத்தருகின்றது. ஒரு பென்சிலை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பென்சில் இருக்கின்ற அழிப்பான், அந்த ரேசர் வந்து தவறுகளை அழிக்கலாம் வாழ்க்கையில் பொழுதும் என்பதை சொல்லுகின்றது. சொல்வார்கள், பின்னுக்கு நடந்தவற்றை செய்ய முடியாது, இனி போ போன்ற வாழ்க்கையை அழகாக வாழலாம் அப்படி என்று சொல்லி. இந்த பென்சிலினுடைய அழிப்பான் வந்து இருப்பது போல வாழ்க்கையிலும் சில தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நேற்று எடுத்த ஒரு முடிவு அந்த தவறினால் இன்றைய வாழ்க்கையின் தீர்ப்பு ஆக அது மாறாது. தவறு செய்தால் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், அதை அழித்து மீண்டும் எழுத கற்றுக் கொள்ளுங்கள். 2 பாடம், வளர்வதற்கு சில நேரம் காலம் என்பது தேவையாக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் கூர்மைப்படுத்த வேண்டும். பென்சிலை எப்போதுமே நாங்கள் அதை கூர்மைப்படுத்துகின்ற பொழுதுதான் அதை எழுதுகின்றதோ அல்லது அதனுடைய அந்த அழகும் என்பது அதிகமாக வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே பென்சில் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது அதனுடைய முனை வந்து மழுங்கிவிடும். அந்த முனையை வந்து தீட்டுகின்ற பொழுது அதனுடைய கூர்மை வருகின்றது. சில நேரங்களில் நாங்கள் நின்று கற்றுக்கொள்ள வேண்டும், சில பழக்க விளக்கங்களை மாற்ற வேண்டும், சில வசதிகளை விட்டு எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டும். வலி இருந்தாலும் அந்த கூர்மைப்படுத்தல் தான் எங்களுடைய வாழ்க்கையின் தெளிவை தருகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3 பாடமாக சொல்ல வேண்டிய விஷயம்,
3: 3rd 4th ஒன்று வச்சிருக்கிறேன் பரவாயில்ல. 3rd என்னென்னு சொன்னால், பென்சிலின் மதிப்பு வந்து அதனுடைய வெளிப்புறத்தில் இல்லை, அதை விட்டு செல்லும் தடத்தில் தான் இருக்கின்றது. நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை காட்டிலும் நாம் யாருடைய வாழ்க்கையில் என்ன தடத்தை விட்டு சென்றோம் என்பது தான் முக்கியம். அதை மாதிரி 4th ஒன்று நான் வச்சிருக்கிறேன் சந்தியம், சொல்லட்டுமா?
0: தாராளமாக சொல்லுங்க.
3: சின்ன வயசில் உங்கள்ட்ட பென்சில் தொலைஞ்சு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பென்சிலை தூக்குவீங்க. பென்சில் அப்படி ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பென்சில் மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வெற்றி பெற்றார்கள் என்ன மாதிரி அந்த பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்து ஒன்றில் அந்த பென்சில் மாதிரி நீங்கள் ஒரு பென்சிலை வாங்கலாம், இல்லாட்டிக்கு அந்த பென்சிலையே சுற்றுலாம்.
0: ஆமாம், சில வழிகளில் மற்றவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது வாழ்க்கை. பென்சிலை சுடத்தவையில் வாழ்க்கையை சுடலாம் நீங்கள்
3: நிச்சயம். அதாவது பென்சில் மாதிரி உங்களோட லைஃபை வந்து ரொம்ப லேசாக வச்சுருங்க, ஷார்ப்பாக வச்சுருங்க, உங்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு சரியாக வச்சுருங்க. இப்போ எல்லாம் பென்சிலுக்கு பின்னுக்கு அந்த அழிப்பானா, அந்த அழிப்பாக வாரது இல்லையா சஞ்சீவ்?
0: அது இல்லாத பென்சிலை நீங்கள் வாங்குறீங்க, அதான் பிரச்சனையே.
3: Focus Educational Services இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509, கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும், ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றார்கள். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு ப்ரோக்ராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-688-2426
3: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 mortgagesolutions.ca.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 9:47 அதில் அந்த 9:47 மக்களே ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்க போறவண்டா புரட்டாதிசனின்னு வந்துட்டாலே நல்ல சைவ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ற நாளா இருக்கு. டாட்டா ஃபுட் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: அதேபோல சுடச்சுட சுவையான உணவுகளை எந்தவித கால தாமதம் என்று நீங்க உடனடியாக போயிட்டு கொள்ளலாம். ஜம் அண்ட் எல்லா பொதியும் வந்து ரெடியா இருக்கவங்களுக்காக இது வந்து டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்ஸ் வந்து அருகே இருக்கின்றார்கள். 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே, யூனிட் 5 ஸ்காப்ரோவிலே. இப்போது வந்து உங்களுக்காக புரட்டாதிசனி விரதத்தை முன்னிட்டு இரண்டு வகையான தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து வாழை இலை சாப்பாடு இருக்கின்றது, 10 கறிகள் 8 பதார்த்தங்களோடு. அதே போன்று டாட்டா பொதியும் இருக்கின்றது, 7 கறி 8 பதார்த்தங்களோடு. அவங்களுடைய தெரிவுகளுக்கு நீங்களும் வந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 மணி வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 10 கறி 8 பதார்த்தங்களோடு வாழை இலை சாப்பாட்டிலே பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணைக்கிழங்கு அவற்றோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயம் உங்களுக்கு வர இருக்கின்றது. அதே போன்று பொதியிலே உங்களுக்கு கறிகள் வந்து செப்பரேட்டாக வரும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி நீங்கள் இங்கே பார்க்கையில் வகை வகையா சுவை சுவையான பிச்சுண்டிகள் சுடச்சுடவங்களுக்காக இருக்கின்றன. அதே போன்று விதவிதமான பாஸ்டாஸ் இருக்கின்றன, புட்டு இருக்கின்றது, பீட்சாஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மாலை வேலைகள்ல வந்து நீங்க 4 to 8 வரைக்கும் அப்பத்தையும் சுடச்சுட பெற்றுக்கொள்ளலாம். தோசை இருக்கின்றது, இட்லி, பூரி, ரொட்டி இப்படின்னு சொல்லி ஏராளமான உணவு வகைகளை எல்லாம் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் அவங்களுடைய டேக் அவுட் ஆகட்டும், கேட்டரிங் ஆகட்டும், எந்த தெரிவுக்கும் நீங்கள் டாடா ஃபுட்டையும் அழைக்க முடியும். நேரடியாகவும் வரலாம். இது மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற டாடா ஃபுட். இந்த விரத காலத்திலே வந்து எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு சைவ உணவகம் இருக்கிறது, உணவகமாக டாடா ஃபுட். வெளியே கோயிலுக்கு சென்றுட்டு வாரீங்களா, வீட்டுக்கு சென்றெல்லாம் சமைக்கவே தேவையில்லை. நீங்கள் இங்கே வரும்போது சுடச்சுட ரெடியாக இருக்கின்றது உணவுகள் பெற்று செல்ல முடியும். அதே போன்று இதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து 10 இட்லி சட்னி சாம்பாரோடு 5.99. திங்கட்கிழமையில வந்து 10 தோசை சட்னி சாம்பாரோடு $5. செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து புட்டின் வந்து 6.90. நீங்கள் புதன்கிழமைகள்ல வந்து மசாலா தோசை வந்து $5 பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. இப்போது வந்து மாக்கம் ஸ்டோவில் மக்களுக்காக வந்து நோர்த்ல இருக்கிறவங்களுக்காக 18 Ringwood Drive Unit 6 வந்து தங்களுடைய புதிய கிளையையும் டாடா ஃபுட் நிறுவனத்தில் திறந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா புரோட்டாதிஜனி விரதத்தை முன்னிட்டு தான் டாடா பொதி வாழையிலே சாப்பாடு எல்லாம் சுடச்சுட தயாராக இருக்கின்றது. 2 மணி வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அழைக்கலாம் டாடா ஃபுட் 416-297-8440.
0: நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் உங்களை ஃப்ரீயாக அங்கே கூட்டிகிட்டு போகிறோம்ண்டா, இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறோம். இந்தியா கனடா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இப்பொழுது முன்னேற்றம் வந்திருக்கு. அப்போ நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் இல்லை சஞ்சீவன்,
2: இந்தியாவிலேயே
0: இப்போ மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யுது. இப்போ இன்னும் கொஞ்சம் அங்கால போனால் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவோம். அதாவது இந்த வருட இறுதிக்குள் இந்தியாவுடன் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை கனடாவுக்கு இருப்பதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த மாதம் இந்திய பேச்சுவார்த்தை குழு கனடா வரவுள்ளதாகவும் எரிசக்தி, எல்என்ஜி, அணுசக்தி மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முதலீடுகள் முக்கிய பேச்சுப் பொருட்களாக உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது.
2: இதேவேளை கொளத்தூர் தொகுதியினுடைய தாவேக்கா எம்எல்ஏ ஏவிஎஸ் பாபினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனையில் கண்காணிப்பில் தொடர்ந்து அவர் இருப்பதாகவும் எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கின்றது.
0: டெல்லி விமான நிலையத்தினுடைய 3rd runway மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. மேம்படுத்தல் மற்றும் கட்டுப்பாட்டு சோதனைகள் முடிந்ததை தொடர்ந்து டெல்லி சர்வதேச விமான நிலையத்தின் 3rd ஓட்டப்பாதை செப்டம்பர் 20 அதாவது நாளை முதல் மீளவும் பயன்பாட்டுக்கு வருகிறது. அப்போ நீங்கள் இப்போ இலங்கைக்கு போகிறீங்க, டெல்லியில் தான் உங்களோட டிரான்சிட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சமைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்னொரு ஓட்டப்பாதை இருக்கிறபடியா அதனுடைய வசதிகள் வந்து அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றது.
2: அக்டோபர் 6 மதுராந்தம் தாரபுரம் தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 9 ஆரம்பமாகியிருந்தது. இப்போது இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த தொகுதியில் 27 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். அரசியல் கட்சியைச் சேர்ந்த 10 சுயேட்சை வேட்பாளர்கள் 17 என மொத்தம் 27 போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தாவேகா சார்பில் மரகதம் குமாரவேல், திமுக வேட்பாளர் பரந்தாமன், அதிமுக வேட்பாளர் கணிதா சம்பத், மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சுகந்தி, நாம் தமிழர் வேட்பாளர் ஆகியோர் களத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
0: தமிழ்நாட்டில் டெங்கு டெங்கு பாதிப்பு அதிகரித்திருக்கின்றது. டெங்கு காரணமாக 9 உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். செப்டம்பரில் பாதிப்பு அதிகரித்ததைத் தொடர்ந்து நுழம்பு ஒழிப்பு, கொசு ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன.
2: 9:52 12°C ஆகி இருக்கின்றது. 12°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது காலை பொழுதுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: 10:12 12 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 19 சனிக்கிழமையின் காலை காற்றிலே ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் காணொலிகளாக பார்த்து மகிழலாம். தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: மூச்செடுத்து விடுங்க ஜி, ட்ரெயின் ஒன்று நிற்காம போன மாதிரியே இருக்கு. இப்போ நான் வர்றேன் பாருங்க. அதாவது இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருந்தோம், பென்சிலின் பாடம். ஒரு பென்சில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தருது. முதலாவது, நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் உங்களால் அதனை இலகுவில் அதனை அழித்துவிட்டு மீளவும் ஆரம்பிக்க முடியும். அதிலேயே நீங்கள் உடைந்து உழண்டு கொண்டு இருக்கக்கூடாது, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேணும். அதே மாதிரி பென்சிலை வந்து நாங்கள் அவ்வப்போது கூர்மைப்படுத்துறது போல உங்களை நீங்களே கூர்மைப்படுத்துங்கள். அது ஒரு இலகுவான சுமூகமான ப்ராசஸ்ஸானு சொன்னால் நிச்சயமாக இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அசௌகரியத்தை தரும். ஆனா எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா என்னென்ன நாங்க ஷாப் போறது மக்களை, அதால நீங்க வந்து ஷாப் ஆக்குறதுக்கு அதை கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி பென்சில் என்னதான் வழியில ஜிகி ஜிகின்னு மினுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்டர் தான் முக்கியம், அதுல என்னத்தை எழுதுறீங்கன்றதான் முக்கியம். எல்லார்ட்ட லைஃப்லயும் ஒரு பென்சில் இருக்கு, அந்த பென்சிலை வந்து நீங்க எவ்வாறு பயன்படுத்துறீங்க, இன்னொருத்தட்ட பென்சில் நல்லா இருக்குன்னு அதுல இருந்து என்னத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, உங்களோட பென்சில் இருந்து நீங்க என்னத்தை எழுதி தள்ளுறீங்க, இதுதான் முக்கியம். அவ்வாறு தவறுகள் நீங்கள் செய்திருந்தால் அது மிக மிக சாதாரணமானது, இயல்பானது, அதுக்காக மூல மூல செய்யுங்கன்னு சொல்லல. அந்த தவறுகள் நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கடந்து செல்லுங்கள், அதிலேயே நின்றாதீங்க. இந்த சிந்தனையை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்து இடம்பெறுதுன்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு, ஆனா அப்படி இல்லை, எதுவுமே சுமூகமா இல்லை. இங்க பர்ச் மவுண்ட் ரோடு, அதை தாண்டி ஆரம்பிக்கின்ற தாமதம், பர்ச் மவுண்ட் இல்லை, இங்கே 401 காப்ரோ பக்கம் ஆரம்பிக்கின்ற தாமதம் தொடர்ச்சியாக பர்ச் மவுண்ட் வரையிலும் கூட இருக்கின்றது. 404 கூட மிக மிக மெதுவாக நகர்கின்றது. 401 மெல்வனி அண்மித்த பகுதியில் 2 விபத்துக்கள் இடம்பெற்று இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.
0: அதேவேளை இன்று இரவும் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு சதத்தினால் விலை அதிகரிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. காலநிலையை பொறுத்தவரை இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. இரவு 14 ஆக இருக்கும். நாளை காலை 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்.
1: இலங்கை பக்கம் இப்போ நாங்கள் செல்ல போகிறோம். சமூக வலைத்தளத்தில் நாங்கள் நிறைய பேர் முகம் தெரியாத இடத்துல பல்வேறு கருத்துக்களை கொடுக்கறது வளமை, அதால் நாங்கள் பிடிபட போகிறதும் கிடையாது. ஆனால் அண்மை ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த 13 இளைஞர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க ஃபுல்லாகவே இந்த சோஷியல் மீடியா ஏஜில் வளர்ந்தபடியால் வெளியுலகத்திற்கு சென்றும் கூட நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஒழிச்சிருந்து என்னென்ன கமெண்ட் சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லிடுறது. இப்போ அண்மையில் கோ ட்ரெயினில் ஓஷோவாவில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற சம்பவங்களில் சொல்லக்கூடாத விடயங்களை சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு ரூல் இருக்குது, ஏன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதையே நீங்க வெளி உலகத்துக்கு போய் சொன்னீங்கன்னா ஈஸியா உங்களை கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு அதற்குரிய கன்சிக்வன்சஸ் நீங்க மீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இலங்கையருக்கு மரண தண்டனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனோஜன் சிவராசா என்பவர் செய்த தவறு என்னன்னு சொன்னா, சமூக வலைதளத்தில் நபிகள் அவர்களை குறைவாக மதிப்பிட்டு ஒரு கமெண்ட் ஒன்றினை அவர் போட்டிருந்தார், அவரை அவமதித்து ஒரு கமெண்ட் ஒன்றினை போட்டிருந்தார். இதுவே ஏனைய நாடுகளில் போட்டிருந்தா அவர் வந்து அதற்கான கன்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் சவுதி அரேபியாவில் அதை போட்டபடியால் அவரை முதலில் சிறையில் பிடித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்லாம் தொடர்பான அவதூறு கருத்துக்கள் குறித்த வழக்கில் சவுதி நீதிமன்ற நடைமுறையை இப்பொழுது எதிர்கொண்டு அவரது தண்டனை மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. நிறைய பேருக்கு இது அதிர்ச்சியை கொடுத்திருக்குது, ஏனென்றால் இவரால் இன்னும் ஒருவர் பாதிக்கப்படவில்லை, ஒரு கொலை குற்றமோ அப்படி எந்த ஒரு குற்றமும் இல்லை. இதுக்கு முன்னுக்கு ஒரு 16 இலங்கை சிறுமிக்கு வந்து இவ்வாறு ஒரு கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது.

0: சாதாரணமாக சம்பாஷணை வச்சு மாற்றக்கூடிய ஒரு விடயம் இல்லை. அது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு பிரத்யேக நாடு. ஆகவே அந்த நாடு சொன்ன வழக்கிலிருந்து அவரை காப்பாற்ற முடியுமா என இலங்கை அரசு இப்பொழுது யோசித்து வருகின்றது.
1: நிரம்ப இந்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சராக இருக்கு நலிந்த் ஜெயசுதாவும் அதே கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது வெளி விவகார அமைச்சுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து ஐக்கிய அரபு ராஜ்ய அரசாங்கத்துடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் எதிர்காலத்திற்கான புதிய திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவரே வெளியிடுறாரு நீங்க யோசிக்கிறீங்களா? நாங்களும் அதைத்தான் யோசிக்கிறோம். புதிய அரசியல் அமைப்பு மற்றும் புதிய தேர்தல் முறைமை குறித்து அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அதில் 125 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. என்பிபி தவிர்ந்த பிற கட்சிகளோடு பொதுவான தேசிய வேலை திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: நேற்றைய நாளில் தியாக தீபத்தின் நினைவிடத்தில் ஒளிபெருக்கி பாவனைக்கு அனுமதி வழங்க தான் புலனாய்வாளர்களின் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் யாழ்ப்பாண தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். நேற்று நாளில் அங்கிருந்து தியாக தீபத்தினுடைய நிமிடத்திலிருந்து ஒளிபெருக்கி பாவனையை போலீசார் வந்து எடுத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனத்துக்கான போலீஸ் நிலையம் சென்றிருந்த வேளை பொறுப்பதிகாரி இல்லை என்று திருப்பி அனுப்பியிருந்தார்கள். போலீஸ் ஏற்பாட்டாளர்களை அலக்களித்ததை அடுத்து அத்தொடர்பான ஏற்பாட்டாளர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தகவலை வழங்கியதை அடுத்து அவர் மூத்த அத்தியட்சரை தொடர்பு கொண்டு பேசிய போது யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு ஒளிபெருக்கி சாதனம் பெறுவதற்கான அனுமதிக்காக போலீஸ் நிலையத்தில் விண்ணப்பிக்க கூறியதுடன் புலனாய்வாளர்களின் அறிக்கையை பெற்ற பின்னரே அதிமதி வழங்குவதா இல்லையென முடிவெடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றனர்.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care 2845 Markham Road, Scarborough.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub .ca.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. 102.7.

0: 10:22, 14°C, 15° C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டாடா ஃபுட் இது வந்து காப்ரோடைய மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு பிற்பகல் 2 மணி வரைக்கும் நீங்கள் 2 தறிகளும் அடுக்கியிருக்கின்ற டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் வாழை இலை சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். 100 வீத சைவ உணவகம் இலங்கை இந்திய உணவுகளோட டேக் அவுட் கேட்டரிங்காக உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் டாடா ஃபுட் திறந்திருக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகள் சிற்றுண்டிகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் சுடச்சுட சுவையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு ஸ்பெஷலாக வாழை இலை சாப்பாடு பொதி போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் காத்திருக்க தேவையே இல்லை. சுடச்சுட உணவுகள் எல்லாம் ஜம் என்று தயாராக இருக்கின்றன. குறிப்பாக வந்து டாடா மர வாழை இலை சாப்பாட்டை நாங்கள் பார்க்கும்போது 10 கறிகளோடு மேலும் 8 பதார்த்தங்களோடும் வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கு சொல்லி கறிகளோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்படம், அதே போன்று தயிர் ஊறுகாய் ரசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியிலே டாட்டாவினுடைய பொதி இருக்கின்றது. கறிகள் வந்து உங்களுக்கு செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல வரும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாய்னு சொல்லி இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையிலே நீங்கள் இங்கு ஏராளமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. வகை வகையா சுவை சுவையா சுடச்சுட பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் புட்டு எல்லாம் இருக்கின்றன. வெவ்வேறு வகையான புட்டுகள், பீட்சா வகைகள் இருக்கின்றன, விதவிதமா பாஸ்டாஸ் இருக்கின்றன, தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, இப்போ வந்து பொல் ரொட்டி கூட அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். கட்ட சம்பளோடு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏராளமான உணவுகள் இருக்கின்றன. உணவு தெரிவுகள், சிற்றுண்டி வகைகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. இதையும் தாண்டி தினமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கின்றது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில வந்து 10 இட்லி சட்னி சாம்பாரோட 5.99 திங்கட்கிழமைகள்ல வந்து 10 தோசை சட்னி சாம்பாரோட $5 செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் வந்து 6.90 புதன்ல வந்து மசாலா தோசை $5 பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கு வந்து பார்க்கையில் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி பார்த்தால் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் டாடா ஃபுட் உங்களுக்கு 2 தெரிவுகள் இருக்கின்றன. டாடா பொதி 7 கறி 8 பதார்த்தங்களோடு வரும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, அதே போன்று பாயிட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, அவற்காய் சாம்பலோடு வாழையிலை சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாயிட்டங்காய் பிரட்டல், பாவற்காய் சாம்பல், கருணை கிழங்கோடு இந்த ரெண்டுக்குமே வந்து பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 4162978440.
2: Weekend East FM 102.7. It's cool.
3: 10:25 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உலக செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. அலையுங்கள் 647-5349-459. ஸ்காபரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன்பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 647-5349-459, 647-534-4509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
0: உலக செய்திகளுக்குள்ள செல்லிருக்கின்றோம். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த CNN அதே நேரம் வந்து MS Now மற்றும் பொலிட்டிக்கோ ஆகிய ஊடகங்களுக்கு வெள்ளை மாளிகை குள்ளைவதற்கு உடனடி தடை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை வந்து அவருடைய நேற்றைய நாளில் தான் இந்த ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் தான் இந்த விடயம் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கின்றார்.
3: அதே மாதிரி இந்த AI பாதுகாப்பிற்கு தானே செயற்கை நுண்ணறிவு, இது குறித்து உலகளவில் விவாதங்கள் வந்து அதிகரித்திருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு வந்து அது வேகமாக முன்னேறுவது பாதுகாப்பு மற்றும் மனித கட்டுப்பாடு குறித்த கவலைகளை தொழில்நுட்பத்துறையில் மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கின்றது. பல நிறுவனங்களின் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தலைவர்கள் கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு விதிகள் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆந்த்ரோபாலஜி போன்ற நிறுவனங்களினுடைய செயற்கை நுண்ணறிவு ஆய்வாளர்கள், நிபுணர்கள் எல்லோருமே அந்த வேலையை விட்டு விட்ட பிறகு சொன்னது தங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு 10 வருடங்களில் இந்த அரிய வகை உயிரினம் உண்டைக்கு ரெட் பேண்டான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் சஞ்சீவன், அந்த அரிய வகை உயிரினம் பட்டியலை நாங்களே சேர்ந்துருவோம். இந்த ஷோவை அநேகமாக ஒரு ஏஐ ரோபோட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது சொல்லும் இன்றைய நாள் அரிய வகை உயிரினமான மனிதர்களின் நாள் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய இனத்தை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக்கக்கூடிய அளவு சக்தி வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு இருக்கின்றது. இதை எப்படி தடுக்கலாம் என்று சொன்னால், ரெஸ்பான்சிபிள் ஏஐ என்று சொல்லுவோம் இல்லையா, பாதுகாப்பு மற்றும் மனித கட்டுப்பாடுகளை வந்து அதிகரிப்பது தான் இதற்கு ஒரே ஒரு வழி. நீங்கள் உங்களோட வேலையில் மாத்திரம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களோட வேலையை வந்து எவ்வாறு இன்னும் எஃபிஷியண்டாக செய்யலாம், இணைத்திறனாக செய்யலாம் என்பதை பற்றி மாத்திரம் நீங்கள் கவலைப்பட்டால், உங்களுக்கு தெரியாமல் பின்பக்கத்தால் அந்த ஏஐ வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிடும். ஆகவே அதற்கென்று நாங்கள் பிரத்யேகமாக அமைப்புகளை அமைக்க வேண்டும். எந்த நிறுவனத்திலும் அதற்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும். அவர்களுடைய வேலை வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை கண்காணிப்பது, இதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். இது தொடர்பான கவலைகள் வந்து அண்மை காலத்து இப்போ கடந்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளம் எல்லாமே இதை பற்றின கவலை தான் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
0: அண்மையில் சத்ய நடேல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர், அவர் சொன்ன இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹியூமன் அதாவது ஏஐ கட்டுப்படுத்தக்கூடிய, ஏஐ வந்து மனிதனை கட்டுப்படுத்தாமல் ஏஐ கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான, மனிதன் வந்து ஏஐ கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான சில நுணுக்கமான விடயங்களை வந்து கொண்டு வருவதுதான் தங்களுடைய பிரதானமான ஒரு நடைமுறையாக இப்பொழுது இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதை நோக்கித்தான் மைக்ரோசாஃப்ட் நகர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது தொழில்நுட்ப உலகம் என்பதை கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றது.
3: அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அது இப்போ பெருகிறது வந்து கிட்டத்தட்ட அந்த கோவிட் பெருகிற மாதிரி தான் ஏஐயும் பெருகி இருக்கு. அது எங்கெல்லாம் அது ஊடகத்திற்கு அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்கள் மத்தியிலும் அண்மையில் கூட நிறைய தற்கொலைகள் அதிகரித்திருந்தது, அதற்கும் கூட செயற்கை நுண்ணறிவு தான் ஒரு காரணமாக
0: சொல்லியிருந்தாங்க.
3: நிச்சயம் ஆரம்பத்தில் இருந்த அந்த கார்ட்ரெயில்ஸ் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில மருந்துகள் அதாவது ஆரம்பத்தில் வந்து சட்ஜிபிடியாக இருக்கலாம், செயற்கை நுண்ணறிவினுடைய நோக்கம் வந்து மக்களுடைய நலனாக இருந்தது, இப்பொழுது அதனுடைய நோக்கம் தங்களுடைய பயனாளிகளை அதிகரிப்பதாக இருக்குது. அப்ப சில நேரத்தில் ஆரம்பத்தில் ஷட் ஆஃப் பண்ணப்பட்ட சம்பாஷணைகள், அதாவது நீங்கள் பொருத்தமற்ற ஒரு கேள்வியை அந்த நுண்ணறிவிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, அது இதை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொன்ன அதே கேள்விக்கு இப்ப அது பதில் சொல்லுதான், இல்ல நீங்க பரவாயில்ல இந்த மருந்து எடுங்க, பரவாயில்ல நீங்க இப்படி செய்யுங்க, பரவாயில்ல நீங்க உங்களை நீங்களே துன்புறுத்தி கொள்ளுங்க அப்படின்னு அது கதைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அப்பதான் அவங்க தன்னோட கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து மிக மிக ஒரு ஆபத்தான போக்கு. முக்கியமா பதின்ம இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளவயது மக்கள் வந்து அதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, மிக மிக அவதானமாக செயல்படுத்த வேண்டும் என்பதையும் ஆசிரியர்கள், வல்லுநர்கள் உட்பட நிறைய பேர் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாற்றம் கடந்த சில மாதங்களுக்குள்ளதான் வந்திருக்கு என்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சட்ஜிபிடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த மாதிரி கார்ட்ரெயில்ஸ் இல்லாமல் வெளியிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னதை தொடர்ந்து அந்த்ரோபியாக இருக்கலாம், சட்ஜிபிடியாக இருக்கலாம், நிறைய பேர் அதுல இருந்து வேலையை விட்டு விலகி இருக்கின்றார்கள். உங்களுடைய வீட்டில் நீங்க பயன்படுத்தும் ஒருவராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகள் பயன்படுத்துவதாக இருக்கலாம், என்ன பயன்படுத்துறாங்க மற்றது ஆகுண்டா சட்ஜிபிடியை கேட்கறது வந்து தவறா இருக்காதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த செயற்கை நுண்ணறிவுடன் நீங்கள் ஒரு சம்பாஷணையை மேற்கொள்ளும் பொழுது எவ்வளவோ ஹீட், அதாவது இந்த உலகத்திற்கு தேவையில்லாத ஒரு வெப்பம் வந்து உருவாகுது. ஏன்னா டேட்டா பேஸ்ல அவ்வளவு ஸ்டோரேஜ்
0: தண்ணி வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது.
3: அது உங்களுக்கு தெரியாம நடக்கும். நாங்க எல்லாம் நினைப்போம் இது ஒரு சாதாரணமா நாங்க செய்யற விஷயம் தானே, அது சாதாரணமானது கிடையாது. ஆகவே முடிந்த வரையில இந்த ஸ்கிரீன் டைம் பெரியவர்களோ சிறியவர்களோ குறைச்சு கொள்றது வந்து ரொம்ப நல்லது.
0: இப்ப இந்த இந்த சட்ஜிபிடி அல்லது இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு விடயம் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து அதாவது மேட்டா வந்து அறிமுகப்படுத்தி இருந்த மியூஸ் வந்து இப்பொழுது அடுத்த ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்ற குறிப்பிடத்தக்கது. ஏஐ ஏஜென்ட் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நாளாந்தும் நீங்கள் செய்கின்ற அத்தனை விடயங்களையுமே வந்து அது செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு கன்வர்சேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு விடயத்தை ஓட பண்றதுல இருந்து அல்லது பிரௌசருக்கு போய் உங்களுக்கு இமெயில் அனுப்புறதுல இருந்து சில விடயங்களை செய்யறது எல்லாவற்றையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த மேட்டாவினுடைய மியூஸ் வந்து ஆரம்பிக்கிறது. எனவே இதுவும் இப்போது இன்னொரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இதில் இருக்கின்ற நன்மைகள் தீமைகள் வந்து அதனுடைய பயன்பாட்டை பொறுத்து வெளிவர இருக்கின்றதையும் கவனிக்கக்கூடியதாக இருக்கும்.
3: நிச்சயமா இந்த நுண்ணறிவினுடைய நன்மை தீமைகள் அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்துகிறீர்கள், எவ்வளவு தூரம் அதை தங்கி இருக்கின்றீர்கள், எவ்வளவு தூரம் உங்களுடைய தகவல்களை அதுக்கு சொல்றீங்க என்றதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அண்மையிலேயே நான் கேள்விப்பட்டேன் சஞ்சீவன், இந்த ஃபேஸ் ஐடி இருக்கு தானே, ஃபேஸ் ஐடி எப்பொழுது எங்களுடைய முகத்தை வந்து நுணுக்கமாக பார்த்து நீங்க தான் சொல்லி அந்த போனை திறக்குதோ, அதே மாதிரி நீங்க ரகசியமா முணுமுணுத்தாலும் கூட கேட்கக்கூடிய அளவில் அந்த ஃபேஸ் ஐடி செய்த நிறுவனம் ஒரு செயலியை இப்பொழுது வெளியிட்டிருக்கு. அப்போ நீங்க சத்தமாக கதைக்கணும் வேண்டிய இல்லை, நீங்க உங்களுக்குள்ள முணுமுணுத்தா என்ன பக்கத்தில் இருக்கிற ஆள் ரகசியமா காய்ச்சா என்ன அவருக்கு கேட்குதோ இல்லையோ போனுக்கு
0: பக்கத்தில் இருக்க கேக்குது
3: நிச்சயமா தொழில்நுட்பத்துக்கு கேக்குது.

0: 10:36 நியூ ஓஷன் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியோஷன் சுபமாகிற் குறிப்பாக புரட்டாசனி விரதம் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பொருட்களை நீங்க வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறி இந்த வாரம் குறிப்பாக கத்திரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 3.99, தக்காளி பழம் 1.49, லீக்ஸ் கொலான் கட்டு 2.99, பீன்ஸ் பவுன்ஸ் 1.99, பயிட்டங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, அதுபோல குறிப்பாக புடலங்காய் 2.99, கோவா 99 சென்ட்ஸ், வாழைப்பூ 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 5.99, பாவக்காய் 2.99, பூசணிக்காய் 1.49. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க வருகின்ற பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வருகின்ற பொழுது சின்ன ஓரஞ்ச் 71 சென்ட்ஸ், பெரிய ஓரஞ்சு 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 1.99, ஏசியன் பியர்ஸ் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் பியர்ஸ் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல அவகாடா பேக் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அன்னமுன்னா பழம், மாம்பழம், மாதுளம் பழம் என்று சொல்லி ஏராளமான தாயகத்து பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விஷயமாக 750 மில்லியன் நல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்டா அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் பவுடர் 10 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மைலோ 1 டாலர், முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தம்மா 7.99, 10 ஃபிஷ் 2.99, கொண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, ஹோலி சோடா 3.99, சோப்பரிசி சோப்பு அவல் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் ரவை வந்து 7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் விஷயோட விற்பனை இடம்பெறுகிறது. சிலைஸ் கொடுவா பவுன் 9.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் 5.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். சூட மீன் பவுன் 3.99, கணமாய் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் சனாப்பரம் 9.99, அதுபோல சில சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுன் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் லெவர் 3.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். போக் 4.99, ஆற்றச்சி 10.99, ரால் பாக்ஸ் 17.99 பவுன்ஸ், அதுபோல ஃப்ரெஷ் ரால் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.
2: Weekend East FM 102.7 வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
3: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
7: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
7: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
8: 416-461-6401.
9: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
3: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
10: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
11: you? Weekend East FM
10: 102.7. Weekend East FM,
12: the greatest radio station.

0: 10:46 டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இது வந்து ஜாடா ஃபுட்டினுடைய இரண்டு கிளைகளில் இன்றைக்கு என்ன விஷயம் என்று சொன்னால், புரட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டு உங்களுக்காக சிறப்பு டீல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டாடா பொதியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அதே போன்று வாழை இலை சாப்பாட்டையும் பெற்றுக் கொள்ளலாம். 2 மணி வரைக்கும் எந்த காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் உணவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஸ்காப்ரோவில் இருக்கின்ற 585 மிடில் ஃபீல்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற டாடா கிளை, அல்லது வந்து அவர்களுடைய இரண்டாவது புதிய கிளை ஸ்டோவிலே இருக்கின்றது, 18 ரிங் ரோட் டிரைவ் யூனிட் 6, அதாவது 548 மெயின் ஸ்ட்ரீட்டுக்கும் அருகே இருக்கின்றது, AKT சூப்பர் மார்க்கெட் அருகே. அங்கேயும் இந்த ஆஃபரை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு கிளைகளிலும் இந்த புரட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டு டாடாவினுடைய வாழை இலை சாப்பாடு, அதே போன்று டாடா பொதியை பெற்றுக் கொள்ளலாம். வாழை இலை சாப்பாட்டிலே உங்களுக்கு பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கோடு, பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையிலே டாடாவினுடைய பொதியிலே பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி இவற்றை செப்பரேட்டாக நீங்கள் கண்டெய்னர்ஸ்ல பெற்றுக் கொள்ளலாம். அதோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயும் உங்களுக்காக வர இருக்கின்றது. எந்தவித காத்திருப்பும் தேவையில்லை, எல்லாமே ரெடியாக இருக்கின்றது. உடனடியாக நீங்கள் வந்து பெற்று செல்லக்கூடியதாக இருக்கும். வெளியில வேலைக்கு சென்று வாரீங்களா, அல்லது வந்து கோவிலுக்கு போயிட்டு வாரீங்களா, வீட்டுக்கு சென்று சமைக்க தேவையில்லை. சுத்தமான நீங்கள் சைவ உணவுகளை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு டேக் அவுட் கேட்டரிங் கூட அவர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிற்றுண்டிகள், விதவிதமான வெவ்வேறு வகையான உணவுகள் என்று சொல்லி 100 வித சைவ உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஸ்காப்ரோ லொகேஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து ஸ்டோவில் லொகேஷனாக இருக்கட்டும், இரண்டிலும் இந்த டீல் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சைவ உணவிற்கு பெயர் பெற்றவர்கள் டாடா ஃபுட் நிறுவனத்தினர் தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக தங்களுக்கு ஆதரவு வழங்கி வருவதற்கு இன்றைக்கு வந்து புரட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டுத்தான் டாடாவினுடைய பொதி 7 கறிகள் 8 பதார்த்தங்களோடு வருகின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு, பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயோடும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று 10 கறிகளோடு, அதாவது பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கு ஓடு, இன்னும் 8 பதார்த்தங்கள், பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு நீங்கள் வாழை சாப்பாட்டையும் பெற்றுக்கொள்ளலாம். 2 கிளைகளிலும் 2 மணி வரைக்கும் எந்த காத்திருப்பும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். காபரோ கிளையாகட்டும், அல்லது வந்து சோவியல் கிளையாகட்டும், டாடா ஃபுட்டினுடைய 2 கிளைகளிலும் இந்த டீல் உங்களுக்காக கிடைக்க இருக்கிறது. அழைக்கலாம் 416-297-8440.
2: Weekend East FM Tamil.
0: பத்து மணி 49 நிமிடம். கனடாவின் பிரதமர் மார்க் கானியும், அதே நேரம் பிரான்சினுடைய அதிபரும் இருக்கின்ற எமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைய நாளில் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு ஐரோப்பிய யூனியன் தொடர்பான சந்திப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், அதே நேரம் கிரீன்லாந்து தொடர்பான சந்திப்பாக இருக்கலாம் என்று சொல்லியும் ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன.
3: மிக்சி சுத்தமா சுத்தாதான மாதிரி நாங்க வேலை செய்யலாமா செய்ய இயலாதா,
0: நாளைக்கு தான் தெரியும் அது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த விடயத்தோடு நாங்களும் காலை பொழுதிலிருந்து விடுபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதிலிருந்து விடுபெற்றுச் செல்லும். நாங்கள்
3: பாஹினி சிவபாதசுந்தரம்,
0: என்னுடன் செல்வேந்திரன், சஞ்சீவன், இனிமையான
3: வணக்கம் இருக்கிறேன்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: என்ன யோசினே?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மளை சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
3: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
4: நீங்களா வழியில கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்து. என்ன மனுஷன்,
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
5: வணக்கம் அபர்ணா. வணக்கம் நேர்களே. அவர் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுமா இருக்கும் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: சரி சொல்லுங்க.
5: சம்மர் வந்து அப்படியே முடிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அபிஷியலா ஃபால் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா இன்னும் செப்டம்பர் 2 வரந்தாவது, அதுக்குள்ள வந்து காலங்காத்தால அப்படி குளிரா இருக்கு.
1: காலங்காத்தால வந்து நீங்க மூக்காலையே காய்ச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கூட பல பேர் கேட்பாங்க நம்மள.
5: மூக்கால
1: அந்த காலநிலை மாற்றம் வந்து பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு மூக்கால கலைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்.
5: நீங்க மட்டும் மூக்கை மூடிட்டு பேசி பாருங்க எப்படி இருக்கும்னு. மூக்கு இல்லாம யாராலையும் பேச முடியாது, அது வந்து ஒரு உண்மை. நான் சொல்ல வந்த மேட்டர் என்ன அப்படின்னா, என்னதான் வந்து ஃபால் சீசன் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்ச மாதிரி இருந்தாலுமே நீங்க வாரம் பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்டெண்ட் ஆன போயிட்டே
1: தான் இருக்கும்.
5: விண்டர் வந்து ஏன்னா ஃபால் வந்து எனக்கு என்ன பயம் வந்துடும், ஐயோ இது போய் ஃபால் டக்குன்னு விண்டர் வந்துருமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபால் மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சரி, அந்த ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான விடயத்தோடு வந்து நாங்களும் வானம் நம்பி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போன்றோம். 1 மணி வரை நீங்கள் வானம் நம்பி நிகழ்ச்சியை கேட்டு மகளெல்லாம் இப்பொழுது டொரண்டோவுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்துள்ளலாம். நீங்க சொன்னது போன்று அப்படியே அந்த குறைஞ்சு கொண்டே வார மாதிரி இருக்கிறது. இப்ப டொரண்டோல வந்து 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உடல்நிலையை பொறுத்தவரை 9 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
5: ஆமா, அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாசிட்டிவ் விஷயம் மட்டும் தான் சொல்லுவோமானா கிடையாது. உலகத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறதான் வானம் நமதே. அதனாலதான் அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்க காதுகளை நல்லா தீட்டி வச்சுக்கோங்க. சூப்பரான சுவையான விஷயங்களா வந்துட்டு இருக்க போகுது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்க போகின்றது.
5: ஈஸ்ட் எஃப்எம் நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 416-824-1212 என்ற நம்பருக்கு போன் பண்ணுங்க. இல்லைன்னா eastfm102.7@gmail.com உங்களுடைய மெயில்ஸ் அனுப்பலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற நம்ம பேஜஸ்லயும் நாங்க இருக்கிறோம்.
1: நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போன்றோம். ஆரம்பிச்சிடலாமா?
5: கண்டிப்பா.
1: சரி, நாங்கள் ஆரம்பிக்க இந்த பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
5: இந்த பாட்டு ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ஸ் எல்லாம் வருதா? மேல தான் போறீங்கன்னு சொல்றாங்க.
1: வதந்தி என்ன சொல்றாங்க?

0: நேரம் காலை 11:09 வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஈஸ்டர் எஃப்எம் உலகத்துல எந்த முறையில இருந்து நீங்க கேட்டு முடியும்னா eastfm.ca அப்படின்னு இணையத்துக்கு போலாம். எப்படி இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் iOS ஆப்ஸுமே இருக்கு, அதையும் நீங்க உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். 11:10 இந்த சமயத்துல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்துகொள்ளலாம்.
2: கத்தரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 3.99, தக்காளி பழம் 1.49, லீக் கொலாட் கட்டி 2.99, பீன்ஸ் பவுன் 1.99, பைட்டங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்க 1.99, 7 மஞ்சள் தேசிக்க 1.99, புடலங்காய் 2.99 பெற்றுக்கொள்ள முடியும். கோவா 99 சென்ட்ஸ், வாழைப்பூ பவுன் 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 5.99, பாவக்காய் 2.99, பூசணிக்காய் 1.49, வடக்கப் பட்டர்நட் 1.99 சென்ட்ஸ், அதேபோல குயிகம்பர் 99 சென்ட்ஸ், பச்சைமிளகாய் தாய்ச்சில்லி பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பச்சை முழு பூசணிக்காய் பவுன் 1.49, அதேபோல சின்ன வெங்காயம் பவுன் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கையிலே வல்லாறு என்று சொல்லி ஏராளமான பசுமையான மரக்கறிகளை இந்த விரத காலத்தை முன்னிட்டு நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியோஷன் சூப்பர் மார்க்கெட் டச் கார்டன் பீச் அந்த பில் அமைந்திருக்கிறது. அதுபோல பல நூற்று கணக்கான மளிகை பொருட்கள் இப்பொழுது 750 மில்லி நல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசப்பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்ட அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் டின் $10, மைலோ $1, முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் சவித்தமா 7.99, 10 பீஸ் 2.99, கொண்டர் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோழி சோடா 3.99 பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளைமா அவள் வந்து 400 கிராம் சோப்பு மற்றும் வெள்ளை அவள் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு விற்பனையாகிறது. குறியே வெளியே குறிப்பாக டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சின்ன ஓரஞ்ச் 79 சென்ட்ஸ், பெரிய ஓரஞ்ச் 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பக்கை பாக்ஸ் வந்து 1.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, ரெட் கிரேப்ஸ் வந்து 3.99, பப்பாப்பழம் 1.99, அதுபோல ஆர்கானிக் மற்றும் தாய் பனானா வந்து 1.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49, பாக்ஸ் ஆப்பிருக்கின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வளநீர், மாம்பழம், மாதுளம்பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல இப்பொழுது மீன் சந்தில் வருகின்ற பொழுது குறிப்பாக ஸ்லைஸ் கொடுவா பவுண்ட் 9.99, கிங் பிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் பவுண்ட் 5.99, சூட மீன் 3.99, கணவாய் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் ஸ்னாப்பர் 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் பவுண்ட் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் லிவர் 3.49, போக் பவுண்ட் 4.99, ஆட்டிறைச்சி பவுண்ட் 10.99 நீங்க பெற்றுக்கலாம். ரால் பாக்ஸ் 17.99, போ பவுண்ட்ஸ் அடங்கியது. இதுபோல ஃப்ரெஷ் ராலை 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்குகின்றார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித் ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நல்ல பாட்டு நாலு விஷயம்
11: எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் காலை 11:24 நிமிடமாக இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: டாடா ஃபுட் தங்களுடைய இரண்டு கிளைகளிலும் இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு 2 மணி வரைக்கும் உங்களுக்காக உணவுகளை சிறப்பான விலைகள்ல தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து வாழை இலை சாப்பாட்டையும் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று டாடா பொதியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு உடனடியாக எந்த காத்திருப்பும் இல்லாமல் எடுத்துச் செல்லக்கூடியதாக ரெடியாக இருக்கின்றன. 2 மணி வரைக்கும் இதை பெற்றுக் கொள்ளலாம். டாடா கிளை இது வந்து ஸ்காபரோவிலே 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே யூனிட் 5 இருக்கின்றார்கள். மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே. அதே போன்று இப்போது தங்களுடைய புதிய கிளையை வந்து டாடா ஃபுட் நிறுவனத்தினர் ஸ்டோவிலும் திறந்திருக்கின்றார்கள். ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 திறந்திருக்கின்றார்கள். AKT சூப்பர் மார்க்கெட் அருகே. இங்கேயும் நீங்கள் இந்த ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாடா பொதியை பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிற்றங்காய், பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி செப்பரேட்டாக கறிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயோடும் வர இருக்கின்றது. அதே வேளையில் வாழை இலை சாப்பாடு நீங்கள் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கு என்று சொல்லி அவற்றோடு பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அனைத்து சைவ உணவு தேவைகளுக்கும் டேக் அவுட் ஆகட்டும், கேட்ரிங் ஆகட்டும் நீங்கள் டாடா ஃபுட்டுக்கு செல்லலாம். இந்த மார்க்கெட் சாப்ரோவில் இருக்கின்ற கிளை வந்து வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அதே வேளையில் ஸ்டோவில் இருக்கின்ற புதிய கிளை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்டோவில் கிளைக்கு நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 905-640-4446 இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் ஏராளமான உணவுகள், சிற்றுண்டிகள் போன்றவற்றையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். வகை வகைய சுவை சுவையான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. விதவிதமான பாஸ்டா, ஸ்விட்டு, பீட்சா, அதே வழியில் அப்பம் வந்து மாலை வழிகளில் 4-8 மணி வரைக்கும், தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, பால் ரொட்டி வித் கட்ட சம்பல் அப்படின்னு சொல்லி ஏராளமான உணவுகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு வந்து 2 கிளைகளிலும் நீங்கள் இந்த புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு டாடாவினுடைய வாழை இலை சாப்பாடு, அதே வழியில் வாழை இலை சாப்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் டாடா பொதியை கூட பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே ரெடியாக இருக்கின்றது. எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக் செல்லக்கூடியதாக இருக்கும். வாழை இலை சாப்பாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரைக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கோடு உங்களுக்கு இன்னும் வெட்டு பதார்த்தங்களோடு வேற இருக்கின்றது. அதே போன்று டாடா பொதியை பார்த்தால் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடும் வர இருக்கின்றது. அழைக்கலாம் 416-297-8440.
2: 11:27 கேட்டுட்டிருக்கீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வானம் நமதே.
0: சரி, வானம் நமதையில வந்து நாங்கள் நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் முதலாவது நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம் இது எங்கே இடம் பெற்றிருக்கிறது அப்படி என்றால் வர்ஜீனியாவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விடயம். ஷெஃப் ஆண்ட்ரூ கிரிஃபித், இவர் வர்ஜீனியாவில் ஹென்ரிகோவில் டீப்ரான் ரோட் ஹவுஸில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அன்றைய நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா வழக்கமாக வருகின்ற வாடிக்கையாளர்களில் ஒருவருக்கு பெரும் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தியதால் பலருடைய பாராட்டையும் இப்பொழுது அவர் வந்து பெற்று வருகின்றாராம். அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீப்ரான் ரோட் ஹவுஸ் இவங்க வந்து ஒரு பார்பக்யூ ரெஸ்டாரண்டாக இருக்கிறாங்க. தங்களுடைய புதிய கிளையை திறப்பதற்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது மிஸ் டியூக் என்கின்ற ஒரு வயதான ஒரு வாடிக்கையாளர் லோக்கல் சீனியர் டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி இந்த பார்பக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கின்றார். அதுவும் நண்பகல் வேளையில் வந்து இவங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து இறங்கிட்டாங்க. ஆனால் அதில் அங்கே ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த புதிய உணவகம் இன்னும் வியாபாரத்திற்காக திறக்கப்படவில்லையா. உடனே இந்த ஷெஃப் ஆண்ட்ரூ அவரை வரவேற்று நிலைமையை வந்து விளக்கி கூறியிருக்கிறார்.
2: ஆமாம், நீங்கள் உச்சி வெயிலில் வந்திருக்கிறாங்க, 12 மணிக்கு அந்த பாட்டியுமா அதை பார்த்த உடனே சரி வந்திருக்காங்க கஸ்டமரு, ஆனால் இன்னும் ரெடியாகலை, நம்ம ஓப்பனே பண்ணலையே அப்படின்ன உடனே என்ன சிம்பிளாக இல்லை போயிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அனுப்பிச்சி விட்டுலாம். ஆனால் அந்த ஷெஃப் வந்து இந்த ஆண்ட்ரூ என்ன பண்ணியிருக்காருனா பார்த்துருக்காரு, அவங்க வந்ததே பாவம் அந்த வயசானவங்க வண்டியில், அவங்க திரும்பி வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இல்லை பாட்டியுமா இந்த இன்னும் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் வந்து நாங்களாம் ஒர்க் ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொன்னோடனே சரி நானும் போடினா நடந்து போயிடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பாவம் வரும்போது கஷ்டப்பட்டு வண்டியில் வந்தாங்க, இவ்வளோ வயசானவங்க இருக்கிறாங்க, இந்த உச்சி வெயிலில் அதுவும் சாப்பிடாமல் எப்படி திரும்பி வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு யோசிச்சவர் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு, நீங்கள் உட்காருங்க என் காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காரில் ஏற்றி வச்சுட்டு நான் அவங்கள வேணா வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. கூட்டு போகும்போதே இன்னொரு ஐடியா வந்திருக்கு, வெறுமயத்தில் எதுக்கு பாவம் பாட்டியம் அரைக்கி வரும்னு சொல்லிட்டு வேற ஒரு கடையில நிப்பாட்டி நல்லா சுட சுட அவங்களுக்கு வந்து லஞ்சும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அது அந்த பாட்டியமாவுக்கு ரொம்ப டபுள் சந்தோஷம் ஆயிருச்சு. அங்க போய் சாப்பிட்டு விட இவர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி நிறைய பேருக்கு தெரிய வந்து ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது சின்ன ஒரு கைண்ட்னஸ் ஆக்ட் தான் அது. இதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பாட்டிக்கு அன்னைக்கு ஒரு டேல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால பாராட்டி ஒரு பரிசுகா ஒரு
0: அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது.

0: நேரம் காலை 11:35 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்பி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த ஆன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும் ஆன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு புரோகிராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பற்றி பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்காபரோவில், மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில், ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க்,
2: 6475344509. இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 4378607002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 4162663389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 4162979909 03 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 9054283131.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க், மாக்கமன் ஃபின்ஷ் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள், 4169973862, 4169973862, அல்லது 4167548881.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TT போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
9: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க,

0: நேரம் காலை 11:43 வீக்கெண்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக் கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் 3.99 ஆக பெற்றுக் கொள்ள முடியும். தக்காளி பழம் 1.49, லீஃப் கொலான் கட்டி 2.99, பீன்ஸ் பவுன் 1.99, அதேபோல பைட்டங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, கோவா 99 சென்ட்ஸ், வாழைப்பூ 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 3.99, 10 பவுன்ஸ் ரெட் ஆனியன் 5.99, பாவக்காய் 2.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக் கொள்ள முடியும். பூசணிக்காய் 1.49, பட்டக்கா பட்டர்நட் பவுன் 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், அதேபோல பச்சை மிளகாய் தாய்ச்சில்லி ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பச்சை முழுப்பூசணிக்காய் 1.49, சின்ன வெங்காயம் 5.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கை இலை வல்லார் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த வாரம் விஷயமாக 750 மில்லியன் நல்லெண்ணெய் 6.99, 6-4 பப்படம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்ட அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் டென் வந்து $10, மைலோ $1, அதேபோல முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமா 7.99, அதேபோல டென் பேஷி 2.99, கடல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோலி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவல் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. பல வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக சின்ன ஓரேஞ்ச் 79 சென்ட்ஸ், பெரிய ஓரேஞ்ச் 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பக்ஸ் வந்து 1.99, ஏசியன்பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99, கொய்யாப்பழ பக்ஸ் வந்து 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பப்பா பழம் 1.99, அதேபோல ஆப்பிள் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாட்டர்மெலன் 5.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.49, பக்ஸ் ஆப் இருக்கின்ற பழுது 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சவுளநீர், மாதுளம்பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம், பேஷன் ஃப்ரூட் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் சிலைஸ் கொடுவா பவுன் 9.99, கிங் பிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் பவுன் 5.99, சூட மீன் 3.99, கனவா 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் ஸ்னாப்பர் 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ப்ளூ ஃபிஷ் 5.99, ஓர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லிவர் 3.49, போக் 4.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 17.99 போர் பவுன்ஸ், அதுபோல ஃப்ரெஷ் ரால் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாமி படங்கள் அத்துடன் சமையல் உபகரணங்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான அதிவிஷட விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.

0: 11:49 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே.
1: இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: டாடா ஃபுட் நிறுவனத்தினர் தங்களுடைய இரண்டு கிளைகளிலும் இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு உங்களுக்காக வாழை இலை சாப்பாடு மற்றும் டாடா பொதி போன்றவற்றை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 மணி வரைக்கும் நீங்கள் இதனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காபரோவிலே மிடில் பீல்ட் அண்ட் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற கிளை, அதே போன்று இப்போது தங்களுடைய 2வது கிளை 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 அமைந்திருக்கின்றது. ஹைவே 48 மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே AKT சூப்பர் மார்க்கெட் இருக்கின்ற அதே பிளாசாவில் அங்கேயும் நீங்கள் இந்த டீலை பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையில் இந்த உணவுகளிலே வந்து வாழை இலை சாப்பாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் 10 கறியோடு 8 பதார்த்தங்களும் மேலதிகமாக வர இருக்கின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கு என்று சொல்லி 10 வகை கறிகளோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர் ஊறுகாயோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியை பார்த்தோம் என்று சொன்னால் 7 கறிகள் செப்பரேட்டாக வர இருக்கின்றன. கண்டெய்னர்ஸில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி 7 கறிகளோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாயோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட், டேக் அவுட் ஆகட்டும், கேட்டரிங் ஆகட்டும், எந்த தொகையாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நாட முடியும். ஏராளமான வகை வகையான சுடச்சுட சுவையான சிற்றுண்டிகளாகட்டும், உணவுகளாகட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையிலே டெய்லி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு வந்து குறிப்பாக இதை வந்து புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் 2 கிளைகளிலும் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. நீங்கள் வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு பெற்றுக் கொள்ளலாம், அதோடு 8 பதார்த்தங்களும் வர இருக்கின்றன. இதையும் தாண்டி நீங்கள் டாடா பொதியையும் பெற்றுக் கொள்ளலாம், 7 கறி 8 பதார்த்தங்களோடு வர இருக்கின்றது. வாழை இலை சாப்பாட்டிலே பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கு, அதே போன்று பொதியிலே பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்தரி குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், அதோடு 2 செறிவுகளுக்கும் நீங்கள் பாயசம், வாடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாய்னு சொல்லி அவற்றையும் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து உடனடியாக பெற்றுச் செல்லக்கூடியதாக ஏற்கனவே எல்லாம் பொது செய்யப்பட்டு ரெடியாக இருக்கின்றன. எந்தவித தாமதமும் இல்லாமல் காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் பெற்றுச் செல்லலாம். 2 மணி வரைக்கும் இந்த உணவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. தங்களுடைய 2 கிளைகளிலும் டாடா ஃபுட் நிறுவனத்தினர் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மிடில் ஃபீல்ட் அண்ட் பின்ச் சந்திப்புக்கு அருகே 585 மிடில் ஃபீல்ட் ரோட் யூனிட் 5, அதே போன்று ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே ஸ்டோவிலில் 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 இந்த ஆஃபரை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அலையுங்கள் 416-297-8440.

0: எவ்வளவு சுருதி பிடிச்சு அப்படி அந்த உச்சஸ்தாயில நிக்கிறது எவ்வளவு
1: கஷ்டமான விஷயம். அது நீங்க பாட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு
0: திருப்பி வேண்டாம், திருப்பி கேட்க போறீங்களா ராஜேஷ்?
1: நான் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டீங்கன்னா அதை கூட இன்னும் ஒரு குதூகலமா நீங்க கேட்கலாம். வயது என்பது தடை இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருந்துருக்குறோம் நம்ம நிகழ்ச்சியில. அதே மாதிரிதான் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 47 வயது, 47 வயசு சின்ன வயசு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செய்ய போற விஷயம் தான். 47 வயது, இவர் வந்து ஒரு மத போதகர், இவர் ஒரு 30 வருஷமா வந்து இந்த லைன்ல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு பசங்க இருக்காங்க. அவருக்கான தீராத ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய காலேஜ் டைம்ல தன்னுடைய காலேஜ் டீமுக்காக நான் ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து விளையாடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவர், அதுக்கப்புறம் வந்து விளையாடவே முடியாமல் போயிடுச்சு. அதனால் வெளியே வந்துட்டார். அதனால் கலிஃபோர்னியாவை சேர்ந்த க்ரூ அப்படின்றப்ப தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் தன்னால் பண்ண முடியலையே, தனக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்களால வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எதேச்சியாக ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஒரு பையன் வந்துட்டு, ஏப்பா நீங்கள் தான் சின்ன வயசில் பண்ண முடியும்னு சொல்லுவீங்க, இப்போயும் ஒன்று கேட்டு போலயே, பேசாமல் நீங்கள் இப்போ வந்து ஆட ஆரம்பிங்க, ஒரு காலேஜ் டீமில் வந்து ஆடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா, நான் 47 48 வயசாக போகுது, இதுக்கப்புறம் நீ பண்ண முடியும்னு இருக்காரு. அப்புறம் அவங்க வந்து யோசிச்சு பார்த்த பிறகுதான், ஆமாம் எதுக்கு வந்து நம்ம வந்து தட்டி கழிக்கணும், அதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உடலுழைப்பு போட்டு நல்லா பாடியை நல்லா ட்ரிம்மாக வச்சுட்டு நல்லா இன்டென்சிவ் ட்ரைனிங் பண்ணிட்டு அப்புறம் காலேஜையும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஓகே பரவாயில்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்ன பிறகு காலேஜ் டீமில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரு டீம் ஒர்க் பண்ணி எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்று அவர் இன்டர் காலேஜ் கேமில் விளையாட போகிற அளவுக்கு தேடிருக்காரு. ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் அவர் கடைசி ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும்போது மட்டும்தான் அவர் உள்ளே இறக்கிருக்கிறாங்க. அந்த 2-3 நிமிஷத்துலேயே அவருடைய அசாத்தியமான அந்த விளையாட்டை பார்த்துட்டு அவர் டீமில் மட்டும் இல்லாமல் ஆப்போனன்ட் டீமில் விளையாடுங்களுமே வந்து அவரோட கை கொடுத்து நீங்கள் தான் இந்த மேன் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்கிறாங்க. கடைசியில் அவங்க டீம் வந்து தோற்று போயிருச்சு. அவங்க தோற்று போயிருந்தாலுமே அவருடைய அந்த ஒரு மார்க், அந்த ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் பெருமையாக பேசப்பட்டிருக்கு. அதனால் குறிப்பாக வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்லாம் வந்து அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 47 வயசில் வந்து ஒரு மனுஷன் 30 வருஷமாக விட்டு போயிருந்த தன்னுடைய அந்த ஒரு விளையாட்டை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இது வந்து இப்போ தான் தொடக்கம், இப்போ தான் சின்ன கேமில் போயிருக்கேன், இன்னும் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நிறைய கேமில் போய் என்னுடைய திறமை வந்து நிரூபிக்க போகிறேன் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு.
0: அதாவது கனவு வந்து இன்னும் முடியவில்லை.
1: ஆமாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு,
0: இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 47வது வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது.
1: ஆமாம்
0: அந்த வாய்ப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் சொல்ல வேண்டும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து.
0: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:01.
2: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
3: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
3: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
4: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:06 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 1 மணி வரை வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 15 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் எந்தவித மாற்றம் இல்லைனாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்க ராஜேஷ்.
1: ஆமா, எல்லாம் ஏறதும் இறங்குறதும் ஒரே பயமா தான் இருக்குது. ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க 416-824-1211 நம்பருக்கு போன் பண்ணுங்க, இல்லைனா eastfm102.7@gmail.com அப்படின்ற இமெயிலுக்கும் நீங்க உங்களை தகவலை அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் உலகில் எந்த முயலிலிருந்தும் கேட்டு மகிழ eastfm.ca உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
0: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: புரட்டா விசாணி விவரத்தை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். ஏராளமான பசுமையான மரக்கறிகளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கத்தரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 3.99, தக்காளி பழம் 1.49, லீஸ் கலாட் காட்டி 2.99, பீன்ஸ் பவுன் 1.99, பைட்டங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, கோவா 99 சென்ஸ், வாழைப்பூ 1.99, அதேவேளை 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 5.99, பாவக்காய் 2.99, பூசணிக்காய் 1.49, பட்டக்கா பட்டர்நாட் 99 சென்ஸ், குயிக்கம்பா 99 சென்ஸ், பச்சை மிளகாய் தாய்ச்சில்லி 1 பவுன் 2.99, பச்சை முழு பூசணிக்காய் 1.49, சின்ன வெங்காயம் 5.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். முருங்கை இலை வல்லாறு என்று சொல்லி ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 150 மில்லி நெல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, வட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்டை அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் டின் வந்து $10, மைலோ $1, முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 7.99, டின் பிஷ் 2.99, கண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோலி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவல் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க வருகின்ற பொழுது ஏராளமான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்சர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சின்ன ஓரஞ்சு 79 சென்ஸ், பெரிய ஓரஞ்சு 3.99 சென்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99, பப்பா பழம் 1.99, ஆர்கானிக் தாய் பனானா 1.99, ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.49. பாக்ஸா எடுக்கிற பொழுது நீங்க $30 பெற்றுக்கொள்ளலாம். செவ்வளநீர், மாதுளம்பழம், ஃபேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம், ஃபேஷன் என்று சொல்லி நீங்க ஏராளமான பழங்களை கூட நேரடி

கொள்ளலாம். அதேபோல சிக்கன் லிவர் வந்து 349 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். போக் 499, மாற்றுச்சி 1099 பெற்றுக்கொள்ள முடியும். ரால் பாக்ஸ் 1799 பவுண்ட்ஸ் அடங்கியது. அதேபோல ஃப்ரெஷ்ஷான ரால் 349 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கோடன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்குகிறார்கள். Bob Clearmountain mixed with the attitude funky drums from hell. Sign up at the Chrome.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடெண்ட் ரெண்டல் வேக்கல்.

0: ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
5: Weekend East FM 102.7. It's cool.
6: பார்க்கத்தானே போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை.
7: தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். கால இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா இடியா இடிக்க.

0: அமைந்திருக்கின்றது. ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே AKT சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கின்ற அதே பிளாசாவில் இரண்டு இடங்களிலும் இன்றைய நாள் வந்து புரட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டு உங்களுக்காக டாட்டா பொதியாகட்டும் அல்லது வந்து வாழை இணை சாப்பாடு போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிறந்த ஆஃபரோடு இன்றைய இரவு, அதாவது இன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. டாட்டாவினுடைய வாழை இலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கையிலே 10 கறிகளோடு இன்னும் 8 பதார்த்தங்களோடும் வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால்கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெட்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்குன்னு சொல்லி 10 கறிகளோடு, பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு வர இருக்கின்றது. அதே வழியில் டாட்டா பொதியும் இருக்கின்றது. 7 கறிகள் செப்பரேட்டாக வர இருக்கின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு, பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாயோடு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 2 கிளைகளிலும் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட். இலங்கை இந்திய உணவுகள் ஏராளமாக இங்கே நிறைந்திருக்கின்றன. நீங்கள் சிற்றுண்டியாகட்டும் அல்லது வந்து உணவுகளாகட்டும் எந்த வெஜி உணவுகளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். டேக் அவுட் மற்றும் கேட்டரிங்காகவும் பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையிலே டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 இட்லி சாம்பார் சட்னியோடு 5.99, திங்கட்கிழமைகள்ல 10 தோசை சாம்பார் சட்னியோடு $5, செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து புட்டின் வந்து 6.90, புதன்கிழமைகள்ல வந்து மசாலா தோசை $5 பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான தெரிவுகள் நிறைந்திருக்கின்றன. இன்றைக்கு வந்து புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் டாட்டா பொதி அதே போன்று வாழை இலை சாப்பாடு போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடும் 8 பதார்த்தங்களோடும் வர இருக்கின்றது. அதே போன்று டாட்டா பொதி 7 கறிகள் 8 பதார்த்தங்களோடு வர இருக்கின்றது. எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே வந்து ரெடியாக இருக்கின்றன, பேக் பண்ணப்பட்டு. ஆகவே நீங்கள் காத்திருப்பு இல்லாமல் உடனடியாக பெற்றுச் செல்லக்கூடிய வசதி இருக்கின்றது. சுட சுட எல்லா உணவுகளும் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன டாட்டா ஃபுட். அதே வழியிலே நீங்கள் நேரடியாகவும் வரலாம். இது வந்து காப்ரோவிலே அமைந்திருக்கின்றது. 585 மிடில் ஃபீல்ட் ரோடு, யூனிட் 5 மிடில் ஃபீல்ட் அண்ட் சந்திப்புக்கு அருகே. அதே போன்று 2வது கிளை ஸ்டோவிலில் அமைந்திருக்கின்றது. 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே. 905-640-4446. அதே போன்று மிடில் ஃபீல்ட் இருக்கின்றது. 416-297-8440.
1: நேரம் நண்பர்கள் 12:24 நிமிடமாக இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு அழகான ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளியிருக்கின்றோம். டைனி எமி, இவர் வந்து 3 வயதான ஒரு குழந்தை. ஆனால் மருத்துவ அவசர நிலை ஒன்றின் பொழுது தன்னுடைய தாயின் உயிரை காப்பாற்ற உதவி இருக்கின்றாராம் இந்த டெக்சஸை சேர்ந்த 3 வயதான எமி என்கின்ற குழந்தை. டெக்சஸின் ரஸ்க் நகரில் உள்ள அவர்களுடைய வீட்டில் வந்து தாய் எய்டன் இவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா எமியும் தாயும் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க, வேறு யாருமே அவங்களோட இல்லை. ஆனால் இந்த எமிக்கு வந்து சில விடயங்கள் வந்து அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸால் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வாறு அவருடைய தாய்க்கு வந்து இந்த மாதிரி இந்த வருத்தம் வரும் பொழுது நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து எமிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு பக்கத்துலேயும் இல்லை, அவங்க மிக மிக தொலைவில் 700 மைல் தொலைவில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஜோர்ஜியாவில் இருக்கிறாங்க. அடிப்படையாக என்ன முதல்ல செய்யணும்னா இந்த மாதிரி தாய்க்கு வரும் பொழுது உடனே வந்து தங்களுக்கு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
2: ஆமாம்,
1: அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 911 தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி இவங்களுக்கு வந்து இந்த சின்ன குட்டி எமிக்கு வந்து இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க.
2: ஆமாம், அவங்க ட்ரெயின் பண்ண மாதிரியே கொஞ்சமும் பதட்டப்படாமல் சின்ன 3 வயசு குழந்தை தான் அந்த பொண்ணு. அம்மா இதை மாதிரி வலிப்பு வந்த உடனே பதறிட்டு ஐயோ அம்மா அம்மான்ட்டு அழாமல் அந்த பொண்ணு நீங்கள் சொன்ன மாதிரியே உடனடியாக அவங்க தாத்தா பாட்டிக்கு ஃபேஸ் டைமில் போட்டு ஃபேஸ் டைமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி இன்ஸ்டன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. 911 முதல்ல ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே 911 ஃபோன் பண்ணி இதை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஆயிருக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி அட்ரஸ்லாம் சொன்ன உடனே அவங்களும் வந்திருக்கிறாங்க. EMT வந்த பிறகு, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு எப்படி வந்து கதவை திறப்பாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. ஏன்னா 3 வயசு ரொம்ப குட்டி குழந்தைவா, அதை வந்து தாப்பாளு போடுறதே எட்டாது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, சத்தமா வில்ல இருந்துகிட்டு நான் இங்க தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், அம்மா இங்க தான் இருக்கிறாங்க, இருங்க நான் சேரை கொண்டு வந்து போட்டு நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா சேரை கொண்டு வந்து போட்டு அந்த கதவை தாப்பாளை விலக்கி டோரை ஓபன் பண்ணி அவங்க உள்ள கூட்டு போய் பாருங்க எங்க அம்மா இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இஎம்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டு இஎம்டி வர்ற வரைக்கும் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து அவங்க தலையை பிடிச்சி அவங்க முடியை கோதி விட்டுட்டு அம்மா கவலைப்படாதம்மா சரியாயிரும் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டி பாப்பா. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்படியே நான் வந்து எனக்கு மயக்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா.
1: பாத்தீங்களா என்ன மாதிரி அந்த சின்ன, அது மூன்றே மூன்று வயது தானே இந்த மாதிரி
2: இதுல, இந்த மாதிரி அம்மாவோட கிட்டத்தட்ட அம்மாவை மீட்டு கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க பாராட்டி அங்க இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்காக ஒரு தனியா ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து கையில ஒரு டெடி பேர் கொடுத்து அது மட்டும் இல்லாம ஸ்டெத்தோஸ்கோப்பையும் போட்டு விட்டுருக்காங்க, நீ தான் உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிற, உங்க அம்மாவை காப்பாத்திருக்கிற அப்படின்னு பாராட்டு கொடுத்துருக்காங்க.
1: அப்ப அந்த எமிக்கு அந்த பாராட்டை கொடுக்கும் பொழுது எமி கேட்டிருக்கேன், நான் அம்மாவுக்கு உதவி செய்தேனா அப்படி என்ற ஒரு விஷயத்தையும் அவர் திருப்பி கேட்டிருக்கிறார் அந்த அதிகாரிகளிடம். அந்த விஷயத்தை கூட அவர்களால் கேட்க முடிந்தது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தான் உதவி செய்தீங்க, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய அம்மாவையும் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் மீட்டு கொண்டு வந்துருக்கீங்க அப்படி என்று சொல்லி அவங்க வந்து மிகவும் சந்தோஷத்துல வந்து இப்ப குடும்பமே வந்து சந்தோஷத்துல இருக்கிறாங்களா.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
1: இந்த மாதிரியான நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது.

0: கனேடிய பாராளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வுகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் காரணமாக லிபரல் அரசின் நிதிநிலை சிறந்ததாக உள்ளதென செய்திகள் கூறுகின்றன. எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாக வரும் ஆண்டிலேயே அரசின் நிர்வாக செலவுகளை சமப்படுத்த முடியும் என கடந்த வாரம் பிரதமர் மார்க் கார்னி நம்பிக்கை வெளியிட்டிருந்தார்.
1: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. பசல் ராஜபக்சவை அடையாளம் கண்டு அவர் தங்கியுள்ள இடம் சார்ந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தொடர்ந்து புறக்கணித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் பசல் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: தமிழ்நாட்டில் தாம் மிச அவசரநிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமது தியாகங்களுக்கு மதிப்பெண் போடும் அருகதை யாருக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிசா கைதியாக மு க ஸ்டாலின் சிறைவாசம் அனுபவித்ததாக திமுக நீண்ட காலமாக கூறும் தகவலின் உண்மைத்தன்மை சமீப காலமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: மச்சாமே சவி சருவா.

0: ஆச்சாரியர் சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காபரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509, 6475344509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் நம்பர் 210.
1: மாபெரும் நீங்கள் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 3.99, தக்காளி பழம் பவுன் 1.49, லீக் கலான் கட்டி 2.99, பீன்ஸ் பவுன் 1.99, பைதங்காய் பவுன் 4.95, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, கோவா 99 சென்ட்ஸ், வாழைப்பூ 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஆனியன் 5.99, பாவக்காய் பவுன் 2.99, பூசணிக்காய் 1.49, பட்டாக்காய் பட்டர்நட் ஒவ்வொன்றும் 99 சென்ட்ஸ், கியூக்கம்பர் 99 சென்ட்ஸ், பச்சை மிளகாய் தாய் சில்லி 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பச்சை முழு பூசணிக்காய் பவுன் 1.49, சின்ன வங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கையிலே வல்லார் என்று சொல்லி ஏராளமான பசுமையான மரக்கறிகளை நேரடியாக பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக 750 மில்லி நெல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசப்பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்டா அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் 10 டாலர், மைலோ 1 டாலர், அதுவிட முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமா 7.99, டென் பேஷி 2.99, கொண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோலி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளையே அவள் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பல பல வகையில் குறிப்பாக தாயகத்து பழங்களை விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்டமைக்க பட்டும் கூட இந்த விற்பனை இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. சின்ன ஆரஞ்சு 75 சென்ட்ஸ், பெரிய ஆரஞ்சு 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 1.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, ஸ்வீட் பைன் ஆப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99, பப்பா பழம் 1.99, ஆர்கானிக் தாய் பனானா வந்து 1.99, ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49 பாக்ஸ் ஆப்பிருக்கின்ற பொழுது 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். செவ்வள நீர், மாதுளம்பழம், ஃபேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது விசேடமாக ஸ்லைஸ் கொடுவா பவுன் 9.99, கிங் பிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் பவுன் 5.99, சூட மீன் பவுன் 3.99, கணவாய் 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் ஸ்னேப்பர் 9.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ பிஷ் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் லிவர் 3.49, போக் 4.99, ஆட்ரச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 17.99, 4 பவுன்ஸ், அதுபோலயே ஃப்ரெஷ் ரால் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமிப்படங்கள் சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோட் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: என்றும்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: விரும்பி போவினம்.
3: ஃபீல்டுக்கு இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜியம் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
8: ஒரு கோடி கொலு சொல்லியல் ஆ

0: நேரம் நண்பர்கள் 12:48 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: டாடா ஃபுட் நிறுவனத்தினுடைய இரண்டு கிளைகளிலும் இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்கள் வாழை இலை சாப்பாட்டை பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று டாடா பொதியையும் பெற்றுக் கொள்ளலாம். வாழை இலை சாப்பாடு என்று சொல்லி பார்க்கையில் 10 கறிகளோடு மேலதிகமாக 8 பதார்த்தங்களும் முழுக்காக வர இருக்கின்றன. அதே போன்று டாடா பொதியிலே 7 கறிகளோடு 8 பதார்த்தங்கள் வர இருக்கின்றன. அதே வேளையில் இந்த வாழை இலையில என்னென்ன கறிகள் என்று சொல்லி பார்க்கையில் 10 கறிகளும் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சாம்பல், கருணை கிழங்கு, அதோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயை பெற்றுக் கொள்ளலாம். டாடா பொதியிலே வந்து 7 கறிகள் நீங்கள் செப்பரேட்டாக கண்டெய்னர்ஸ்ல பெற்றுக் கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பல், அதோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயன்னு சொல்லி அதையும் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். 2 படி வரைக்கும் இதை பெற்றுக் கொள்ளலாம். டாடாவினுடைய 2 கிளைகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்காப்ரோவிலே மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அருகே 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே யூனிட் 5 இருக்கின்றார்கள். அதே போன்று ஸ்டோவிலும் தங்களுடைய புதிய கிளையை அண்மையிலே திறந்திருக்கின்றார்கள். அதோடு தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள் தங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தருவதற்கு. இந்த கிளை வந்து ஸ்டோவிலில் ஹைவே 48 மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே AKT சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கின்ற பிளாசாவில் இருக்கின்றது. 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 இங்கேயும் நீங்கள் இந்த டாடாவினுடைய புரட்டாதிச்சனி ஆஃபரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அனைத்து பொருட்களையும் நீங்கள் 2 கடைகளிலும் பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைய நாள் இந்த புரட்டாதிச்சனி விரதத்திற்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸையும் 2 இடங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம். டாடா உணவகம், 100 வீத சைவ உணவகம், இலங்கை இந்திய உணவுகள் டேக் அவுட்டாக கேட்ரிங்காக நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சைவ உணவிற்கு பிரபலமானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு இங்கே ஏராளமான உணவு வகைகள் நிறைந்திருக்கின்றன. சிற்றுண்டிகள் இருக்கின்றன, அவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சிற்றுண்டிகள் சொல்லி பார்க்கையில் எக்கச்சக்கமா என்னென்ன வெஜி உணவுகள் எல்லாம் இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது இன்னமும் விஸ்தரிக்கப்பட்டு ஏராளமான உணவுகள் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. அதே போலில் இன்றைய நாள் வழங்கப்படுகின்ற இந்த டாடா பொதி, வாழை இலை சாப்பாடு போன்றவற்றை நீங்கள் எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் உடனடியாகவே பெற்று செல்லு கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எல்லாமே வந்து பேக் பண்ணப்பட்டு சுடச்சுடு உங்களுக்காக ரெடியாக இருக்கின்றன. 2 மணி வரைக்கும் பற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க தேவையில்லை, 2 இடங்களிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தவிர ஏராளமான டெய்லி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இருக்கின்றன. அதே போன்று அப்பம் இருக்கின்றது மாலை வேளைகள்ல 4-8 மணி வரைக்கும் பெற்றுக் கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, போல் ரொட்டி வித் கட்ட சம்பல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. 2 கிளைகளிலும் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்டோவிலே நீங்கள் அழைக்க முடியும் 905-640-4446. அதே போன்று மிடில் ஃபீல்ட் கிளை காப்ரோவிலே 416-297-8440.
0: நேரம் நண்பர்கள் 12:52 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட இப்பொழுது நெருங்கி இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
2: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
2: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7. புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
7: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
11: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
12: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
11: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
13: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
14: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: அரசியல் சினிமா பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
1: தாங்க முடியலையே.
0: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
2: சூப்பரா இருக்குங்க.
3: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் என்பதுங்களே. வணக்கம் சுரேகா.
4: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: 19 திகதி செப்டம்பர் மாதம் 2026, அதாவது இந்த சமரை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு வார விடுமுறை நல்ல நேர்கள் அனைவரையும் சந்தோஷமாக சந்திக்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னால், நேற்றிலிருந்து கொண்டாட்டம் எல்லாம் பல இடங்களில் வலிமையான சமர் கொண்டாட்டங்களை விட அதிகமான கொண்டாட்டங்களோட கூடின பல வீடுகளை காணக்கூடியதாக இருந்தது நேற்று இரவெல்லாம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, இதுதான் கடைசி சமர் வீக்கெண்ட். இனி வர போறதெல்லாம் போல் சேர்க்கணும் தொடங்கிட்டு இல்ல எல்லாம் கொட்ட தொடங்கிட்டு அது வேற. இருந்தாலும் உத்தியோகபூர்வம் என்ற விஷயம் இருக்குல்ல, ஒபிஷியல் என்ற விஷயம் இருக்குல்ல, இனி அதை மனதில் வச்சுதான் பல விதமான கொண்டாட்டங்களை வீடுகள்ல இருக்கும். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கும். அதே போல உங்களை நாங்கள் கொண்டாட்டத்துக்காக நாங்கள் இங்கே கூட்டி வந்திருக்கிறோம் வெற்றி பாட்டோடு. அந்த வெற்றி பாட்டு என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லாவே. ஒரு 8 கேள்வி கொண்டு வருவோம். அந்த 8 இலக்கங்கள் உங்கள் தெரிவுக்காக விடப்படும். வெற்றினர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது 2 மணி நேரம். எனவே நீங்களும் அழைக்கலாம், அழைத்து இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம். கேள்வியை சொன்ன உடனே என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்க கேள்வியை நாங்கள் சொல்வோம், 10 வினாடிகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை சொல்லி அந்த வெற்றி பாட்டை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
4: 4165444040.
3: 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது ட்ரோண்டோ, 16 ஆக இருக்கிறது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. கனவே இருக்கு இந்த காலநிலையை பார்த்தா சந்தோஷமாம், சிலருக்கு துக்கமாம். அது ஆறுக்கண்டில் எனக்கு தெரியாது, யார் யாருக்கு தொப்பி அளவோ நீங்கள் தொப்பியை போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் இன்று பிற்பகல் வேலை என்பது 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நள்ளிரவு வேலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று எதிர்பூரல் தெரிவிக்கின்றது. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 20 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ்.
4: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது.
3: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஸ்டெஃப்எம் 102.7.
4: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: ஒரு மணி பத்து நிமிடம் இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாடல் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். வழக்கு மணி தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற

பைத்தங்காய் பாவம் 499, 5 தேசிக்காய் 199, நீங்கள் பெற்றுக்கலாம். 7 மஞ்சள் தேசிக்காய் 199, புடலங்காய் 299, கோவா 99 சென்ட்ஸ் பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஆலிப்பூ 199, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 349, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 599, பாவக்காய் பவுனி 299, பூசணிக்காய் 149, பட்டக்காய் பட்டர்நட் 199 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ் கிடைக்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலே குறிப்பாக பச்சை மிளகாய், தாய் சில்லி ஒவ்வொன்றும் 299, பச்சை முழுப்பூசணிக்காய் 149, சின்ன வெங்காயம் 599 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல முருங்கை இலை, வல்லாறு என்று சொல்லி ஏராளமான பசுமையான மரக்கறிகளை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் 750 மில்லி நல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டர் சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசப்பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்டாரிசி 8.99, 4 கோகனட் மில்க் 10 டாலர், மைலோ 1 டாலர், முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமா 7.99, டின் பிஷ் 2.99, கண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோலி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவள் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்சியல் கூட இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டெண்டமைக்கப்பட்டு இந்த தாயகத்து செயல் பழங்களுக்கான செயலை தந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன ஓரஞ்ச் 79 சென்ட்ஸ், பெரிய ஓரஞ்ச் 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99, பப்பா பழம் பவுன்ஸ் 1.99, அதுபோல ஆர்கானிக் தாய் பனானா வந்து 1.99, ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99 பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் வந்து 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பக்ஸ் ஆப்பர் என்ற பொழுது 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக செவ்வள நீர், மாதுளம்பழம், மாம்பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன்ஸ் வந்தில் வருகின்ற பொழுது ஏராளமான விற்பனை இடம்பெறுது. ஸ்லைஸ் கொடுவா பவுண்ட் 9.99, கிங் பிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் 5.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சூட மீன் 3.99, கணவாய் 7.99, கொம்பலா பாறை 7.99, ரெட் ஸ்னாப்பர் 9.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் 5.99, உர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 28 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் லிவர் 3.49, போக் 4.99, ஆட்டிறைச்சி 10.99, ரால் பாக்ஸ் 17.99 பர் பவுண்ட்ஸ், அதுபோல ஃப்ரெஷ் ரால் பவுண்ட் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சாந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-621-0462-416-621-0462-416-621-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
11: என்னது?
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
13: காற்றில் பரவும் இசை போல East FM.
14: East FM.

0: நேரம் 1:25 இஸ்டேஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எதிர்பார்த்தா சுல்தான் ஏ என்று சொல்லி பாட்டு முடிஞ்சிருக்கா, ஏல இருந்து தொடங்கு ஏதாவது
0: சொல்லுவேன் அப்படி சொல்லுவேன்.
1: ஏன்னு முடிஞ்சிருக்கு, அப்ப ஏல இருந்து தொடங்குறான் ஏதாவது உண்டு, பில இருந்து தொடங்குறானே.
0: அப்படி ஒரு நாளைக்கு ஒரு போட்டி வச்சு
1: பாக்கல,
0: நாங்க நிப்பாட்டிட்டோம் பில நிப்பாட்டிட்டோம் அப்படி
1: அந்த பாட்டுக்கு பாட்டு மாதிரி இருக்கும். அப்படித்தானே அது முடிந்த இந்த இடத்துல மணி ஒலித்த வெற்றி பாட்டில் வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: நாங்கள் டாட்டா ஃபுட் தருகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டாட்டா ஃபுட் நிறுவனத்தினர் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய இரண்டு கிளைகளிலுமே வந்து நீங்கள் வாழை இலையில் சாப்பாடு அதே போன்று டாட்டா பொதி போன்றவற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதியை செய்திருக்கிறார்கள். 2 மணி வரைக்கும் எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் இந்த உணவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு கிளை வந்து காப்ரோவிலே மிடில் ஃபீல்ட் அண்ட் பின் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது, 585 மிடில் ஃபீல்ட் ரோடில் யூனிட் 5 அதே போன்று அவர்களுடைய இரண்டாவது புதிய கிளை இது வந்து ஹைவே 48 அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருக்கின்றது. AKTA சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கின்ற அதே பிளாசாவில் இரண்டு இடங்களிலும் நீங்கள் இந்த புரட்டாதி விரத உணவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு 8 பதார்த்தங்களுடன் வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரைக்காய், பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று 7 கறிகளோடு 8 பதார்த்தங்களோடு டாட்டா பொதியும் இருக்கின்றது. நீங்கள் வந்து கறிகளை செப்பரேட்டாக கண்ட எண்ணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், அதோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 100 வீத சைவ உணவகம் டாட்டா ஃபுட் விரத நாட்கள் என்று சொன்னாலே எங்களுக்கு நினைவுக்கு வருகின்ற இடமாகவும் இருக்கின்றது. அத்தோடு உங்களுடைய அனைத்து விதமான டேக் அவுட் சேவைகளுக்கும் கேட்டரிங்குக்கும் இவர்களை நீங்கள் நாட முடியும். இலங்கை இந்திய உணவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். என்னென்னலாம் வெஜி உணவுகள் இருக்கின்றனோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று விதவிதமான ஷோட்டீஸ் எல்லாம் இருக்கின்றன, அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். பாஸ்டா வகைகள் இருக்கின்றன, புட்டு வகைகள் இருக்கின்றன, பீட்சாக்கள், கொத்து ரொட்டி, அதே போன்று அப்பம் மாலை வேளைகள்ல 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கின்றது. தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, பால் ரொட்டி வித் கட்ட சம்பல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பொருட்களை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு வந்து இந்த புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் இந்த வாழை இலை சாப்பாடு 10 கறிகள் 8 பதார்த்தங்களோடு அதே போன்று டாட்டா போதி 7 கறி 8 பதார்த்தங்களோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் டெய்லி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கின்றன, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டோவிலில் இருக்கின்ற கிளைக்கு நீங்கள் அழைப்பதற்கு 905-640-4446 இருக்கின்றது. அதே போன்று இந்த 10 கறி 8 பதார்த்தங்களோடு வாழை இலை சாப்பாடு, பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சம்பல், கருணை கிழங்கோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயோடு பெற்றுக் கொள்ளலாம். அதே வழியிலே டாட்டா பொதி, பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயோடும் பெற்றுக் கொள்ளலாம். டாட்டா ஃபுட் இது புரட்டாதிச்சனி விவரத்தை மட்டும் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக தருகின்றார்கள். காத்திருப்பு இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக 416-297-8440.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. East FM. Tamil. Seidhigal.
3: கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் தனித்துவமான கூட்டணி ஒன்றை அமைப்பதை பிரதமர் மாக்ரானி வலியுறுத்தி வரும் நிலையில் நேரடி அங்கத்துவத்தை பெறுவதாக அது இருக்காதென ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான புதிய கனடிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஜானத்தன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார். மிகவும் தெரிவு செய்யப்பட்ட வகையிலேயே இந்த இணை செயற்பாடுகளை கனடா முன்னெடுக்கும் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
4: தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் செய்து வந்த விவசாயிகளை வேளாண்துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்துள்ளனர். அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து விவசாயிகளின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர்.
3: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் திலீபனுக்கு உருவச்சிலை நிறுவியுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் செயலென முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடியுள்ளார். அதேவேளை அரசாங்கத்தின் அனுசரணை உடனேயே வடக்கில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுவதாகவும் சிங்களவர்களுக்கு மட்டுமே அரசாங்கம் நெருக்கடி தருவதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:36 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு புரோக்ராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க்ஸ் 6475344509.
0: இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
2: புரட்டாசனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கத்தரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 3.99, தக்காளி பழம் 1.49, லீக்ஸ் கொலாட் கட்டு 2.99, பீன்ஸ் பவுன் 1.99, பயிற்றங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கோவா பவுன் 99 சென்ட்ஸ், வாழைப்பூ பவுன் 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஆனியன் 5.99, பாவக்காய் 2.99, பூசணிக்காய் 1.49, பட்டர்கப் பட்டர் நட் 1.99 சென்ட்ஸ், குயிக்கம்பா 1.99 சென்ட்ஸ், பச்சை மிளகாய் தாய்ச்சில்லி 2.99, பச்சை முழு பூசணிக்காய் 1.49, சின்ன வெங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கை இல்லை வல்லாரை பொன்னாங்கனி என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுவரை குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 750 மில்லியன் எல்லெண்ணெய் 7.69, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, அதுவரை 10 பவுன்ஸ் மட்டை அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் 10 டாலர், மைலோ 1 டாலர், முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 7.99, 10 ஃபிஷ் 2.99, கொண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோலி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவல் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக ஏராளமான தாயகத்து பழங்களுக்கான விற்பனையை வழங்குகின்றார்கள். சின்ன ஆரஞ்சு 79 சென்ட்ஸ், பெரிய ஆரஞ்சு 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, ஏசியன் பியர்ஸ் 1.99, ஸ்வீட் பைன் ஆப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். பப்பாப்பழம் 1.99, ஆர்கானிக் தாய் பனானா வந்து 1.99, ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99 நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.49 பாக்ஸ் ஆக பெறுகின்ற பொழுது 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சிவளநீர், மாதுளம்பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோலே குறிப்பாக இங்கே மீன் சந்தையை எடுத்துக்கொண்டால் சிலைஸ் கொடுவா பவுன் 9.99, கிங்ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் 5.99, சூட மீன் 3.99, கணவாய் 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் சனாப்பர் 9.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லிவர் 3.49, போக் 4.99, ஆட்டிறைச்சி 10.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். ரால் பாக்ஸ் 17.99 போ பவுன்ஸ் அடங்கியது. அதே விலை ஃப்ரெஷ்ஷானால் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்சந்தபிள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் ஏராளமான விற்பனைகளை வழங்குகின்றார்கள். உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நேரம் 1:43 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்களும் இணைந்து வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: மீண்டும் நாங்கள் டாடா ஃபுட்ல இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: டாடா ஃபுட் நிறுவனத்தினர் புரோட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டு உங்களுக்காக டாடா பொதி அதே போன்று வாழை இலை சாப்பாட்டு போன்றவற்றை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 மணி வரைக்கும் நீங்கள் வரும்போது எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய 2 கிளைகளிலும் இந்த வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. அதே வழியில் நீங்கள் ஸ்டோவில் சொல்லி பார்க்கையில் இப்போது புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றது. ஹைவே 48 என் மெயின் ஸ்ட்ரீட் சந்திப்புக்கு அருகே AKT சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கின்ற அதே பிளாசாவில் 18 ரிங்வுட் டிரைவ் யூனிட் 6 அமைந்திருக்கின்றது. 905-640-4446. அதே போன்று மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற டாடா ஃபோர்ட் இது வந்து 585 மிடில் ஃபீல்ட் ரோடு யூனிட் 5 இருக்கின்றது ஸ்காப்ரோவிலே. வாரத்தில் 7 நாட்களில் வந்து காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்டோவில் கிளை வந்து காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அனைத்து விதமான சைவ உணவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் புரட்டாதிச்சனி விரதத்தை முன்னிட்டு 2 கிளைகளிலும் நீங்கள் டாடா பொதி 7 கறிகளோடும் 8 பதார்த்தங்களோடும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 7 கறிகளும் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பல், அதோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாயோடு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதே வேளையிலே வாழை இலை சாப்பாடு 10 கறி 8 பதார்த்தங்களோடு வருகின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவற்காய் சாம்பல், கருணை கிழங்கோடு பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர் ஊறுகாயோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த வித காத்திருப்பும் இல்லாமல் எல்லாமே பொது செய்யப்பட்டு உங்களுக்காக ரெடியாக இருக்கின்றன. ஏராளமான மக்களும் வந்து செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விரத காலம் என்று சொல்லி வந்தாலே வந்து எங்களுக்கு டாடா ஃபுட் தான் நினைவுக்கு வரும். நீங்க வெளியில சென்று வாரீங்களா, வேலைக்கு போய் வாரீங்களா, கோயிலுக்கு சென்று வாரீங்களா, வரும்போது இந்த வித வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒப்படுத்திட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டா இங்கே வந்து உணவுகளை பெற்று சொல்லலாம். எந்த வித தாமதமும் இல்லாமல் 10 கறிகளோடு 8 பதார்த்தங்களோடு வாழை இலை சாப்பாடு, அதே போன்று டாடா பொதி இருக்கின்றது 7 கறி 8 பதார்த்தங்களோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி ஏராளமான சுவையான சுடச்சுட சிற்றுண்டிகள் இருக்கின்றன. பாஸ்டா, புட்டு வகைகள், அப்பம், இது வந்து அப்பம் மாலையிலே 4 to 8 மணி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, பால் ரொட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இங்கே காணப்படுகிற வெஜி கொத்து அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புரோட்டாதிச்சனி ஆஃபர் ஆக வந்து நீங்கள் வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு 8 பதார்த்தங்களோடும் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். அதே போன்று டாடா பொதி வந்து நீங்கள் 7 கறி 8 பதார்த்தங்களோடு பெற்றுக்கொள்ளலாம். 2 கிளைகளிலும் இது வந்து ஸ்டோவில் இல்லை, அவர்களுடைய 2வது கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹைவே 48 என் மெயின் ஸ்ட்ரீட் சந்திப்புக்கு அருகே AKT சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கின்ற பிளாசாவில். அதே போன்று மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே ஸ்காப்ரோவிலே அமைந்திருக்கின்றது. 416-297-8440.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: VG Productions, Vijaya Jewelry-உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry-யின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லை. ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லை. டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vgproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
3: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 1:59 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அடுத்த மணி தாத்துக்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு முதல் நாங்க நேர சந்திக்க போறோம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: தெரிவு
0: செய்ய இருந்தா நாங்க தருவோம். மனித உடலில் அதிக உணர்திறன் கொண்ட விரல் எது? மனித உடலில் அதிக உணர்திறன் கொண்ட விரல் எது?
2: பெருவிரல்.
0: திருத்தலாம்.
2: சுட்டி விரல்.
0: திருத்தலாம்.
2: சின்ன விரல்.
1: சரி, நீங்க ரெண்டாவதா சொன்னீங்க, என்ன விரல் சொன்னீங்க?
2: சுட்டி விரல். ரெண்டாவது விரல்
1: சுட்டு விரல்.
2: சுட்டி
1: விரல் அப்படினு சொல்றோம்.
0: சுட்டு விரல்
1: அதுதான் ஆள் காட்டி விரல் அப்படினு சொல்லி சொல்றோம்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: சரி
0: என்ன
1: பாட்டுக்கு நன்றி, வணக்கம்.

0: 12:05 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்.
1: அதே நலத்தோட அந்த என்ன நம்பர் ரெண்டு கேட்டுருங்க.
0: காஃபியை அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடு எது? காஃபியை அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடு எது?
2: பிரேசில்.
1: இனிதான் வேலை இருக்கு. இல்ல அதுக்கும் வழி இருக்கு பாப்போம். சரி, வாழ்த்துக்கள் தேவகுமார். என்ன பாட்டு கேப்பாங்க?
2: கல்யாண விருந்து நீ அடிச்சு நொறுக்கு.
1: கல்யாண விருந்துல சாப்பிட்டு நொறுக்கண்டா கேள்வி பாருங்க, அடிச்சு நொறுக்கண்டது பாங்க.
0: இளையராஜா அப்படிதான்
2: குடுத்துருக்கேன்.
1: நரும்பாடல் நன்றி. இணைந்து கொடுமைக்கு நன்றி. 3 மணி வரையிலும் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040-40.

0: திருப்புமுனை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் வெற்றி பாட்டிலே வெற்றி கொண்ட உடுபடியூர் ராஜாக்காக ஒழித்தது அந்த பாடல். நேரம் 2:11. வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும், நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 4165544040 வழியாக.
1: இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தங்களுடைய மாபெரும் பிரச்சனையை விளங்குகின்றார்கள். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக் கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 3.90, தக்காளி பழம் 1.49, லீச் கொலர் காட்டி 2.90, பீன்ஸ் 1.90 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். பைத்தங்காய் 4.90, 5 தேசிக்காய் இப்பொழுது 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் 2.90, கோவா 99 சென்ட்ஸ், வாழைப்பூ 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 5.99, பாவக்காய் 2.99, புளி பூசணிக்காய் 1.49, பட்டக பட்டனப்போ 1.99 சென்ட்ஸ், குயிக்கம்பு 99 சென்ட்ஸ், பச்சை மிளகாய் தாச்சில்லி 2.99, பச்சை முழுப்பு சனிக்காய் 1.49, அதுபோலே சின்ன வெங்காயம் 5.99 பவுன்ஸ் ஆக நீங்க பெற்றுக்கலாம். முருங்கையிலை வல்லாரை பொன்னாங்கானியும் சொல்லி அத்தனை மர பசுமையான மரக்கறிகள் கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது 750 மில்லியன் நிலனை 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்டாரிசி 8.99, 4 கோகனட் மில்கின் $10, அதேபோல மைலோ $1, முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 7.99, டென் ஃபிஷ் 2.99, கொண்டல் கடலை 8 பவுன்ஸ் 9.99, கோழி சோடா 3.99, அதேபோல 8 பவுன்ஸ் ரவை வந்து 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவள் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான தாயகத்து பழங்கள் விஷயமாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சின்ன ஓரஞ்ச் பவுண்ட் 79 சென்ட்ஸ், பெரிய ஓரஞ்ச் 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் கிரேப்ஸ் 3.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். பப்பா பழம் 1.99, ஆர்கானிக் தாய் பனானா வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்பிள் 1.99, வாட்டர்மெலன் 5.99 நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49 பாக்ஸ் ஆக பெறுகின்ற பொழுது 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இசவுளநீர், மாம்பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் சொல்லி ஏராளமான பல வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் ஸ்லைஸ் கொடுவா பவுண்ட் 9.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் 5.99 பவுண்ட், சூடை மீன் பவுண்ட் 3.99, கணவாய் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை 7.99, ரெட் ஸ்னேப்பர் 9.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் லிவர் 3.49 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக்கலாம். போக் பவுண்ட் 4.99, மாற்றுச்சி பவுண்ட் 10.99, அதுபோல 4 பவுண்ட்ஸ் ரால் பாக்ஸ் 17.99, ஃப்ரெஷ் ரால் பவுண்ட் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ்கோட் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீத் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
1: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் சிங் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
3: 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 camsonics.com
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் log on to eastfm.ca

0: 2:25 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சில பாட்டு கேட்டவனே பிடிக்கும், சில பாட்டுகள் கேட்க கேட்க தான் பிடிக்கும். தனுஷ் சொல்ற மாதிரி
0: இந்த பாட்டு எப்படி பிடிக்குது?
1: முதல்ல இந்த பாட்டு பாத்தீங்கன்னா வெற்றி பாட்டா வெற்றி கொண்டவர் யாருன்னா தேவகுமார் அவருக்காக ஒலித்த அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை கொடுக்கத்தானே
0: வேணும். ஆமா,
1: கொடுத்துட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க கச்ச கச்ச கச்ச கச்சன்று இப்ப வார பாட்டுகளுக்கு மத்தியில இந்த பாட்டு கேட்டவனே டக்குனு பிடிச்சிட்டு
0: ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனதை வந்து தொட்டு விட்டது.
1: தொட்டுட்டு அப்படி பலருக்கும் தொட்டதால இந்த பாட்டு பலரும் கேக்குறாங்க, இந்நேரமும் கேக்குறாங்க. அத சொல்லிட்டு போகலாம், நீங்க உடனே கொள்ளலாம். சொல்லுங்க, எதை சொல்ல?
0: ராஜா ராஜாதான் அப்படின்னு சொல்லு.
1: அதெல்லாம் நீ ராஜா ராஜாதான் கன்செர்ட்டே நடக்குது.
0: நிச்சயமா.
1: 2:26 ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸின் ஆள்வளுக்கு வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சர்வன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 81 30 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: விஷயம். FM 102.7 EastFM.ca EastFM தமிழ் செய்திகள்.
1: கனடிய பாராளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வுகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் காரணமாக லிபரல் அரசின் நிதிநிலை சிறந்ததாக உள்ளதென செய்திகள் கூறுகின்றன. எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாக வருமாண்டிலேயே அரசின் நிர்வாக செலவுகளை சமப்படுத்த முடியுமென கடந்த வாரம் பிரதமர் மாக்கானி நம்பிக்கை வெளியிட்டிருந்தார்.
2: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. பசில் ராஜபக்சவை அடையாளம் கண்டு அவர் தங்கியுள்ள இடம் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாவதை தொடர்ந்து புறக்கணித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ்நாட்டில் தாம் மீசா அவசர நிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமது தியாகங்களுக்கு மதிப்பெண் போடும் அருகதை யாருக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிசா கைதியாக மு க ஸ்டாலின் சிறைவாசம் அனுபவித்ததாக திமுக நீண்ட காலமாக கூறும் தகவலின் உண்மைத்தன்மையை சமீப காலமாக கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: one and only Weekend Wonder. Weekend East FM.
1: Where are you?
0: Weekend East FM 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 95 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.
10: 2:40 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்ளலாம். ஏற்கனவே வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே வெற்றி கொள்வதற்கு நீங்கள் 3 மணி வரை நீங்கள் அழைக்கலாம்.
11: 416-554-4040.
10: கரண், வணக்கம்.
12: வணக்கம். எப்படி இருவரும் நலமா?
11: நல்ல சுகமா இருக்கிறோம் கரண். நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நானும் நலமா இருக்கிறேன்.
11: இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க? வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள
12: முதலாம் நம்பருக்கு. அப்போ
11: உலகளவில் நீளமான பாலம் உள்ள நாடு எது? உலகளவில் நீளமான பாலம் உள்ள நாடு எது?
12: சைனா.
11: இன்னைக்கு வர்ற போட்டியாளர்கள் எனக்கு சொல்ல தெரியல.
10: சொல்ல தெரியாடின் சொல்லோடும். வெற்றி பாட்டு நிகழ்ச்சியை நாங்க தொடங்கினதுக்கு பிறகு எல்லாரையும் டிஸ்கவரி வாக்க
11: வச்சிருக்கோம்.
10: அவரை வாயாலே அதை நாங்க எடுக்கிறோம். வாழ்த்துக்கள் கரண், வாழ்த்துக்கள்.
12: நன்றி. என்ன
10: பாட்டு கேட்பாங்க?
11: என்ன சொல்ல போகிறாய்?
10: சரி, அவர் சொல்றத கேளுங்க. நன்றி.
12: நன்றி, இருவருக்கும் நன்றி.
10: நன்றி.

0: அதை நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக புரட்டாசனி விரத்தை முன்னிட்டு ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பசுமையான மரக்கறிகளை பெருக்கலாம். கத்தரிக்காய் பவுன் 1.49, இந்தியன் வண்டிக்காய் 3.99, தக்காளி பழம் 1.49, லீக் கொலாட் கட்டி 2.99, பீன்ஸ் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பைத்தங்காய் பவுன் 4.99, 5 தேசிக்காய் 1.99, 7 மஞ்சள் தேசிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, கோவா 99 சென்ட்ஸ், அதுபோல வாழைப்பூ 1.99, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 3.49, 10 பவுன்ஸ் ரெட் ஆனியன் 5.99, பாவக்காய் 2.99, பூசணிக்காய் 1.49, பட்டக்காய் பட்டனட் 1.99 சென்ட்ஸ், குயிக்கம்ப 99 சென்ட்ஸ், பச்சை மிளகாய் தாய்ச்சில் 2.99, பச்சை முழு பூசணிக்காய் 1.49, சின்ன வெங்காயம் 5.99 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்போ நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள், 750 மில்லியன் நல்லெண்ணெய் 6.99, 4 அப்பளம் 3.99, பட்டச்சில்லி மோர் மிளகாய் 3.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 10 பவுன்ஸ் மட்ட அரிசி 8.99, 4 கோகனட் மில்க் பவுடர் $10, மைலோ $1, அதுபோல முழு உளுந்து 8 பவுன்ஸ் 9.99, 3 சமபோசா 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 5.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 7.99, டின் ஃபிஷ் 2.99, கொண்டக்கடலை 8 பவுன்ஸ் 9.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கோழி சோடா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 400 கிராம் சோப்பு வெள்ளை அவள் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஆரஞ்சு 79 சென்ட்ஸ், பெரிய ஆரஞ்சு 3.99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்வீட் பைனாப்பிள் 5.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, அதுபோல ரெட் கிரேப்ஸ் 3.99, பப்பாப்பழம் 1.99, அதுபோல தாய் பனானா 1.99, ஆப்பிள் 1.99, வாட்டர்மரன் 5.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.49, பாக்ஸாக பெறுகின்ற பொழுது 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கலாம். சவுளநீர், மாதுளம் பழம், பேஷன் ஃப்ரூட், நாகதாளி பழம் என்று சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையிலே ஸ்லைஸ் கொடுவா 9.99, கிங் ஃபிஷ் முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, கீரி மீன் பவுன் 5.99, சூட மீன் 3.99, கணவாய் 7.99 பெற்றுக்கொள்ளலாம். கும்பலாப்பாறை 7.99, ரெட் ஸ்னாப்பர் 9.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 8.99, ப்ளூ ஃபிஷ் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் லிவர் 3.49, போக் 4.99, ஆட்டிறைச்சி 10.99, ரால் பாக்ஸ் 17.99, அதுபோல ஃப்ரோசன் ஃப்ரெஷ் ரால் வந்து பவுன் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி பழங்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டெப்ஸ் கார்டன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: கார்த்திக் சிங்காரி என்று சொல்ற நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரோம். அந்த வகையில் இன்று நாள் இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே வருகின்ற வாரமும் நீங்கள் வெற்றி பாட்டோடு பாடலை வெற்றி கொள்வதற்கு நீங்களும் அழைக்க தயாரா, இப்பிருந்து தயாராங்க. நிறைய டிஸ்கவரியை பாருங்க, நிறைய ப்ரோக்ராம கேளுங்க, அப்படிலாம் சொன்னீங்கன்னா வெற்றி பாட்டில் எல்லாருமே வெற்றி விடுப்பாதுங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வெற்றி,
1: என்னென்ன
0: சந்தோஷமா இருக்கு.
1: எல்லாருமே ஈஸ்ட் எஃப்எம் வந்து அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால
0: அதுதான் ஜியோக்ராஃபி சேனல் பார்க்கணும், டிஸ்கவரி சேனல் பார்க்கணும்,
1: அப்படி ஈஸ்ட் எஃப்எம் கேட்கணும்.
0: இல்லை ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுட்டு அதை பார்க்குறானே. ஓகே, எனவே இணைந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே இருங்க, என்னத்துக்கு அவ்வளோ வரப்புறம் 60 அறிவியல் நிகழ்ச்சியோடு நாங்கள் வரப்போகின்றோம். விளம்பரம் பாடல்களை தொடர்ந்து
2: புதிய ஓஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
5: ஃபீல்டுக்கு இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
8: Weekend East FM Tamil. Tamil. 22.7.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
3: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும், அறிவது கரவே
4: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
3: ஒரு விடயம் ஓர் ஆயிரம் விளக்கங்கள். கலகலப்பான இரண்டு மணி நேரம்.
5: நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துடா. எங்க அப்பா
3: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
6: 3:02 இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். அறிவது கரவேல் எப்போதுமே அறியத்தருவது என்னவென்று சொன்னால் முக்கியமான ஏதாவது ஒன்றை. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை அறியத்தரப்போகின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத விடயங்களை உங்களுக்காக, தெரிஞ்ச விஷயத்தினுடைய தெரியாத விஷயத்தை உங்களுக்கு தரும். காலநிலை என்ன சொல்கின்றது என்று சொல்லி பார்க்கலாம். 17 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. டொரண்டோ 16 உணர்கின்றோம். அதே போலவே கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல பிற்பகல் தாண்டிய வளைகள் 15 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்றும், நள்ளிரவளை 14 இருக்கும் என்று எதிர்வூரல் தெரிவிக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை 20 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது.
6: 102.7 மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் எங்களை எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். istfm.ca இருக்கின்றது அண்ட்ராய்டு, அதே போலவே iOS இயங்குதளம் மூலமாகவும் எமது நிகழ்ச்சிகளை ஆப் மூலமாக, இலவச ஆப் மூலமாக நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல istfm தமிழ்,
7: யூடியூபில் istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: மூச்சு இழுத்து விடுங்க, நான் 2-3 விஷயத்தை சொல்றேன். இதுல ஒரு 10 வருடத்துக்கு முதல் அல்லது ஒரு கோவிட் டைம்ல இந்த எரிபொருள் விலை எப்படி இருந்தது, கேஸ் விலை எப்படி இருந்தது, அதாவது பெட்ரோல் டீசல் இதெல்லாம் என்ன விலையில இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேட்டால் பெரிய ஆச்சரியம் கிட்டத்தட்ட பார்த்தா 78% நான் பார்த்துருக்குறேன். 69% அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். என்னென்னு சொன்னால் அந்த டைமில் எப்படினா அந்த கோவிட் டைமில் அவ்வளோ குறைவாக இருந்தது. இதே ஒரு 10-15-20 வருங்க கடகாலமாக இங்கே இருக்கிறவங்க, வாகனம் செலுத்துகிறவங்க எல்லாருக்குமே அதனுடைய ஆரம்ப கால கேஸ் ப்ரைஸ் எல்லாம் இப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நாள் போக போக போக போக அதனுடைய உயர்வு என்றது பார்த்திங்கன்னா பலவிதமான ஒரு மன ரீதியான குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு பலருக்கு. அதுதான் உண்மை. இப்போ முதலெல்லாம் இவன் வெளிக்கிட போகிறோம், கொஞ்சம் சரியான ஒக்கியான நாள்னு சொல்லி சொன்னால் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முதல் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒன்று போய் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா, ரிமோட் ஸ்டார்டர் உள்ளவங்க ரிமோட் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நோ அதெல்லாம் சரி வரான காருக்குள்ளே
7: வர்றாங்க.
6: சரி கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் நல்லா வந்ததுக்கு பிறகாவது அதை மூடிட்டு ஏசியை போடுவாங்கன்னு பார்த்தா நோ அது வாய்ப்பு இல்லை. என்ன கேஸ் கூட போகுது, என்ன நிலை என்னண்டா, அதுதான் யதார்த்தம். உண்மையும் அதுதான். அந்த அளவுக்கு எரிபொருள் விலையினுடைய உயர்வு என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக பெரும்பாலானவர்களுடைய ஒரு தெரிவாக இருக்கிறது இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள்.
7: நம்ம இன்னுமே எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
6: மெதுவாக
7: சொல்ல போறோம்,
6: மெதுவாக போய் தான் டோர் தரக்கூடாது, எடுத்து நீங்க கல்லால் இருங்க. அதனால நீங்க சொல்லிட்டீங்க, இனி என்னத்த சொல்லுவார், மின்சார வாகனங்களை பற்றி, மின்சார வாகனங்களை பற்றியதாக இந்த நிகழ்ச்சி அமைய போகின்றது. அந்த இவி வெஹிக்கிள் எந்த அளவிற்கு இப்பொழுது பலர் மத்தியிலே பிரபலமாக இருக்கின்றது, பலர் அதனை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்கிறது, அதே போலவே நெகட்டிவான ஃபீட்பேக் இருக்கிறது, ரெண்டும் கலந்து சரி பரவாயில்ல என்ன மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் கலந்ததாக ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் தரப்போகின்றோம். எனவே இணைந்திருக்கலாம் இஸ்டெஃபமோடு. நேரம் 3:05 அறிவது கரவேல் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. சந்திக்கும் 5 மணி வரைக்கும்

0: இதோட டெஃபினிஷன் அது உங்களுக்கெல்லாம் தெரியும். பேட்டரி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் மோட்டர், வீல், இந்த முறையில் தான் இந்த பார்த்தீங்கன்னா அந்த பவர் என்பது கடத்தப்படுகின்றது. பெட்ரோல் காரில் இருக்கிற அந்த இன்ஜின் ஆயில், ஸ்பார்க் பிளாக்ஸ், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இந்த பாகங்கள்லாம் ஈவில் இல்லை. பொதுவாக இவற்றினுடைய வளமையான பராமரிப்பு தேவை என்பது குறைவாக இருக்க மாட்டேன். ஈவில் கிட்டத்தட்ட பராமரிப்பு தேவைகள் இல்லை என்று சொல்லி சொல்லலாம். இடைக்கிட நீங்கள் கொண்டு போகணும் சில விஷயங்களை, ஒரு ரேண்டமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு செக் பண்ணுற விஷயங்களை மாத்திரம் செய்தால் போதுமே ஒழிய நீங்கள் ஆயில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஈவி வாகனத்தில்.
1: ஆனால் இந்த மாதிரி ஈவி வாகனம் வந்து புதிதாக இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. 1800 வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் 20th century இந்த பெட்ரோல் விலை வந்து குறைவாக இருந்ததாலையும் அதிக ரேஞ்ச் மற்றும் பெருமளவிலான உற்பத்தி வந்து இந்த பெட்ரோல் வாகனம் இருந்ததுனாலையும் அந்த வாகனத்தை வந்து அதிகமாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு லித்தியம் அயன் பேட்டரி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து காற்று மாசுபாடு மற்றும் காலநிலை குறித்த கவலைகள் இப்ப பலவிதமான விடயங்களால தான் திரும்பவும் மீண்டும் புதுப்பிச்ச மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வேகமாக வளர தொடங்கி இருக்கு.
0: இந்த ஈவி வாகனத்துடைய இதயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி தான். இந்த ஈவியினுடைய முக்கியமான அதே போல விலை உயர்ந்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரி பேக் தான் இந்த கார்லேயே மிக பெரிய விலையாக இருக்கும். இந்த வாகனமே விலை தான், ஆனால் அந்த வாகனத்தில் பேட்டரி மாத்திரம் ஒரு நிலை வர்ற நேரத்தில் அது மிகப்பெரிய செலவை உண்டாக்கும். அதே போலவே இந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி பொதுவாக கிலோ வாட் பர் அவர் என்ற அளவிலே குறிப்பிடப்படுகிறது. இந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி அதிகம் இருந்தால் அதிகமான ரேஞ்ச் கிடைக்கும், அதாவது அதிகமான கிலோமீட்டர் நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் அந்த ரேஞ்சை அந்த பேட்டரி மட்டுமா தீர்மானிக்குது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தா அந்த வாகனத்தினுடைய எடை, அதாவது அதனுடைய எடை என்று சொல்கிறது என்ன, அதில் வெயிட், அதனுடைய வெயிட், வேகம், காற்றினுடைய ப்ரெஷர், டயர், அதே போலவே வெளிப்புறத்தினுடைய வெப்பநிலை, ஹீட்டிங், ஏர்கண்டிஷனிங், இந்த பயன்பாடுகள் எல்லாமே, இந்த தாக்கம் எல்லாமே இந்த ரேஞ்ச், இந்த ஓடக்கூடிய கிலோமீட்டரினுடைய அளவை நிச்சயமாக பாதிக்கும்.
1: ஆனால் இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு மாடலுக்குமே வந்து வேறு வேறு மாதிரி சார்ஜ் பண்ணி ஓடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முழு சார்ஜ் பண்ணும்போது 100 km வரைக்கும் ஒரு வாகனம் வந்து பயணிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு.
0: இதை பற்றி முக்கியமாக அந்த மேனுஃபேக்சர், அதாவது இந்த பிராண்ட் இருக்குது தானே, ஒரு வாகனத்துடைய பிராண்ட், அந்த பிராண்டை இல்லை நீங்கள் போய் கேட்கலாம். நீங்கள் இந்த மாடலை நான் எடுத்துறேன்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுமென்னு போட்டால் அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த கணக்கு சரியான்னு பார்த்தா அக்யூரேட்டாக இருக்குமான்னு நிச்சயமாக இருக்காது. சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு 450 km, அதாவது இதனுடைய ஃபுல் சார்ஜிங்கு 450 km இது செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த செல்லக்கூடிய இந்த தூரம் என்பது, நாங்கள் ஒரு குளிர்மையான ஒரு நாட்டில் இருக்கிறோம், அந்த சீசன்றது மாறி மாறி வரும், வெக்கை இருக்கும், அதே நேரத்தில் ஒரு மைல்டான ஒரு குளிர் இருக்கும், ஆனால் சரியான குளிர் இருக்கும். இந்த சரியான குளிர் சரியான வக்கு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டருடைய அளவை குறைக்கக்கூடியது. எனவே இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக அவங்க சொல்லலாமான்னு கேட்டால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதை நீங்கள் வாசிச்சறிஞ்சு விடலாம், ஒரு எழுத்து மூலமாக இருக்கும். அதாவது நீங்கள் இத்தனை 100% சார்ஜ் பண்ணால் இத்தனை சொல்லியிருக்காங்க. பேட்டரியில் பேட்டரியை லைஃபை பாதுகாப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மாத்திரம் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியும் அட்வைஸ் பண்ணுவாங்க. குறிப்பாகவே இப்போ இருக்கிற வாகனங்களை பொறுத்தவரையும் 80% நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும்னு சொல்லி சொல்லுவாங்க பேட்டரி லைஃபுக்காக. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும், அல்லது அனுபவித்தவர்களுக்கு தான் அதோட நன்மை தீமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த அதெல்லாம் வரப்போது பின்னால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்கு போகின்றோம். அதுக்கு முன்னதாக
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிகப்பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட

0: வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மேட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மேட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பிடிச்சு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பிடிச்சு தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பிடிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பிடிச்சர்.
1: Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்ப்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்ப்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Weekend and Dali, Visesham Dane.
9: Weekend East FM Tamil, 102.7.

0: 6:26 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சந்திச்சு சாப்பிட்டமே முடிஞ்சது. சரி, அறிவது கரவேல் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவி வாகனங்களை பற்றி, எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றியே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் வரவும் காத்திருக்கின்றது. ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் எங்கள் கிரேட் 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும், ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு ப்ரோக்ராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 6475344509. 6475344509.

0: ஜாலியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் தனித்துவமான கூட்டணி ஒன்றை அமைப்பதை பிரதமர் மார்க்கானி வலியுறுத்தி வரும் நிலையில் நேரடி அங்கத்துவத்தை பெறுவதாக அது இருக்காதென ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான புதிய கனடிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஜானத்தன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார். மிகவும் தெரிவு செய்யப்பட்ட வகையிலேயே இந்த இணை செயற்பாடுகளை கனடா முன்னெடுக்கும் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
4: தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் செய்து வந்த விவசாயிகளை வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்துள்ளனர். அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து விவசாயிகளின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர்.
3: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் திலீபனுக்கு உருவச்சிலை நிறுவியுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் செயலென முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடியுள்ளார். அதேவேளை அரசாங்கத்தின் அனுசரணை உடனேயே வடக்கில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுவதாகவும் சிங்களவர்களுக்கு மட்டுமே அரசாங்கம் நெருக்கடி தருவதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FM 102.7 கேட்டாலே
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத்
2: 437-860-7002 விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சிச்சுவேஷன் சோகமாக இருக்கு. 3:45 நிமிடம் அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவி வாகனங்களை பற்றியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது.
1: ஆமா, அப்படி ஒன்னொண்டா பார்த்து கொண்டு வரும்போது இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இவியை வந்து எப்படி நாம சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றதுதான் நாங்க இப்ப பார்க்க
0: போறோம். வால்ல பிளக் அடிக்கிறது கார்ல
1: அப்படி அதோட முடிஞ்சு போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி நினைச்சிட்டீங்க. இருந்தாலும் அதுலயுமே சில பல ட்விஸ்ட்கள் இருக்கு, அதையும் நாம சொல்லுவோமே நேயர்களுக்கு. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இவி சார்ஜிங் வந்து பொதுவாக 2 முக்கியமான முறையில் இருக்காம். அதாவது ஏசி சார்ஜிங் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வீட்டில் பயன்படுத்தப்படுற ஒரு சார்ஜிங் முறையாக இருக்குமா.
0: அதில் வோல்டேஜை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 220 அல்லது 208 240 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். சாதாரணமாகவே ஸ்பெஷல் அந்த பவர் அவுட்லெட் எடுப்பாங்க, அதுக்கு 240 எடுப்பாங்க. அது அதைத்தான் சாதாரணமாக இப்படி எலக்ட்ரிக் வாகனங்களை வைத்திருக்கிறவங்க ஓவர் நைட் சார்ஜ் போடுறதுக்காக அதனை பயன்படுத்துவாங்க.
1: இரவு முழுக்க அப்படியே சார்ஜ் போட்டு இந்த இவி உரிமையாளர்களுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு அமைப்பா இருக்குமா. அடுத்த சார்ஜிங் முறையை பார்க்கும்போது டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து நீண்ட தூர பயணங்களுக்கு போறதுக்காக பயன்படுத்தப்படுறதா. அதாவது கொஞ்ச நேரத்திலேயே டக்குனு சார்ஜ் ஆகுற மாதிரி
0: 20 minutes உங்களுக்கு 80% சார்ஜ் ஆகும்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மிக வேகமான சார்ஜ், 400 watt இருந்து 1000 watt வரைக்கும் இதுல பவர் இருக்கு.
1: இது வந்து மேகி மாதிரி 2 minutes டக்குனு செய்யற மாதிரி இது சார்ஜ் போடுறது. அதாவது 80% சார்ஜ் வந்து வேகமாக சார்ஜ் ஆயிருமா. அதுக்கு பிறகு வர சார்ஜிங் ஸ்பீட் வந்து சாதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பேட்டரி பாதுகாப்பு மற்றும் ஆயுளை வந்து கருத்தில் கொண்டு வந்து பேட்டரியட மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து இத வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்.
0: 80% னு சொல்லுங்க பாருங்க, அதுதான் அது.
1: நீங்க சரியா தானே சொல்லுவீங்க. இப்ப
0: அதே போல ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது EV-களில் உள்ள மிக முக்கியமான தொழில்நுட்பம் தான் இந்த ஜெனரேட்டிவ் பிரேக்கிங் னு சொல்லி சொல்லலாம். முக்கியமா வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கிற போது எலக்ட்ரிக் மோட்டர் ஒரு ஜெனரேட்டர் போல செயல்படும். இதனுடைய இந்த சக்தி என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், ஒரு மின்சாரமாக மாற்றி அது பேட்டரிக்கு அனுப்பும். இதுதான் அந்த நடக்கிற ஒரு சைக்கிள். இப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகரிக்கின்றது. இதனால் எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகரிக்கும். சில EV-களில் பார்த்தீங்கன்னா 1-pedal டிரைவிங் வசதியும் இருக்கின்றது. அதாவது நீங்கள் அக்சிலேட்டரில் இருந்து காலை நீங்கள் எடுத்தாலே இந்த வாகனம் என்ன செய்யணும்னு சொன்னால், வாகனத்துடைய வேகம் என்பது குறை ஓரளவுக்கு சடுதியாக குறைகிற இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இவி வாகனம் ஓடுறவராக இருந்தால் அது எந்த வாகனமாக கூட இருக்கலாம். இவி டெக்னாலஜியில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வகைகள் என்று பார்க்குற நேரம் BEV, அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், முழுமையான மின்சாரத்தில் இயங்குகின்ற பெட்ரோல் என்ஜின் இல்லை இதில். அதே போல HEV என்றால் ஹைப்ரிட். ஹைப்ரிட் என்பது பெட்ரோல் என்ஜின், அதே போலவே எலக்ட்ரிக் மோட்டர் இரண்டும் இருக்கும். அது HEV என்று சொல்லி சொல்வார்கள். ஹைப்ரிட், அதே போலவே பெட்ரோல் என்ஜினும் எலக்ட்ரிக் மோட்டரும் இருக்கிறது. PHEV என்று சொல்லி பிளக்இன் ஹைப்ரிட் என்று சொன்னால், இதில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், பெட்ரோல் என்ஜின் எலக்ட்ரிக் மோட்டர் இரண்டுமே இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பேட்டரியை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லலாம், எலக்ட்ரிக் வாகனத்தை சார்ஜ் பண்ணவும் இருக்கு, சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி சார்ஜ், அதாவது சார்ஜரும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, பெட்ரோல் இன்ஜினும் இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டரும் இருக்கும். அதனால் PHEV-ன்னு சொல்லி சொல்வார்கள். இதை இந்த வாகனத்தில் நான் பயன்படுத்த, முழு எலக்ட்ரிக் வாகனமாக இருந்தாச்சுன்னா PHEV பயன்படுத்தினாலும் GE-ல தான், அதாவது க்ரீன் வெஹிக்கிள் என்ற அந்த பிளேட் தான், பச்சை கலர் பிளேட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீல கலர்லாம் வரும், அதை ஒன்றும் செய்யலாது, கொடுப்பாங்க. அதே போல் 2024 கவனம் பெற்ற மாடல்கள் எது என்பதை நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக இன்னொரு மாடலை பார்க்கணும்.
1: அதுக்கு முன்னதாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: தளபாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் சேர்க்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட் அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பிடிச்சு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பிடிச்சு தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பிடிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பிடிச்சர். Weekend, East FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer PSW Programs இன் வழக்கமான $8,900 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker Programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் Markham & Finch மற்றும் Brampton ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai matumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647-268-2710
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
6: The one and only Weekend Wonder Weekend East FM Where are
7: you? Weekend East FM
6: 102.7 Weekend East FM
8: The greatest radio station

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 4:05 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம்இல். காலநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 19 உணர்கின்றோம்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.
1: எலக்ட்ரிக் வாகனம் சொல்லிச்சோம்னா இந்த எரிபொருள் தலையடியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி வாகன பயனாளர்கள் பயன்படுத்துறவங்க சொல்றாங்க. அதனால தான் நாங்க என்ன செய்யிருக்க முடியாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றியதாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2026 மிக பெருமளவில் ஈவி வாகனங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே கவனம் பெறுகிறது. அந்த வகையிலே கர்நாவிலே புழக்கத்தில் உள்ள பல விதமான வாகனங்கள், பல பிராண்டுகள் மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்தாலும் இந்த வாகனங்கள் அதிகம் விற்பனை ஆகின்றன, அதிக மக்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது, எது அதிக மைலேஜை கொடுக்கின்றது என்பதெல்லாம் ஒரு அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாங்குறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போகாமல் ஓரளவுக்கு எக்கனமியா எங்களுக்கு ஒரு செலவை குறைக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய பே பண்ணக்கூடிய ஒரு அளவிற்கு
2: மந்த்லி
1: ஃப்ரெண்ட்லியாக பலரும் பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதெல்லாம் அவங்க பக்கம் விட்டுருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதில் உள்ள முக்கியத்துவங்களை பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் ஒன்று சொல்ல வலிக்கிறீங்க, சொல்லுங்க.
2: அதான் அந்த இப்படியா சொல்றது, ஈவி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க மக்களுக்கு சொல்ல போறோம். நம்ம பெட்ரோல் இன்ஜினை வந்து முதல் ஆர்பிஎம் வந்து அதிகரிச்சு பவரை
1: ரெவல்யூஷன் பெர் மினிட்னு சொல்லி சொல்றாங்களா அந்த ஆர்பிஎம். இப்ப வாங்க,
2: ஆனா எலக்ட்ரிக் மோட்டர்ல வந்து உடனடியாக என்ன வழங்கப்படுது செஞ்சு,
1: அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் என்ஜின் வாகனத்தை நீங்கள் பயன்படுத்த நேரம் அக்சலரேட்டர் நீங்கள் அமர்த்தினீங்க எடுத்து சொல்லால் டக்குன்னு புஷ் பண்ணாது. அப்போ அது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் அது அந்த வேகத்தை அதிகரிக்கும். இதே நேரம் எலக்ட்ரிக் வாகனம்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி இல்லை, அந்த பெடலை நீங்கள் காலை வச்சு அமர்த்த அப்படி பாயும்.
2: இது நீங்கள் சொல்லும் போது பார்க்கும் போது இந்த சந்திரமுகில ஜோதிகா சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு.
1: எப்படி
2: இல்லை அந்த அதை உணர்ந்து அப்படி அனுபவிச்சு அது சொல்ற மாதிரி இருக்கு.
1: அதே நேரம்
2: இருக்கும் ஒரு ஷிஃப்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான டிரைவிங்காகவும் அதே நேரம் சத்தமே இல்லாமல் இருக்கும் அப்ப சத்தம் சில நேரம் என்ன செய்வாங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட்ல சத்தம் அதில் இன்ஜின் சத்தம் தங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்லி கண்ணாடியில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் கண்ணாடியெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த சவுண்ட் என்ஜாய் பண்ணி போவாங்க. ஆனால் இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஈவி வாகனங்களுக்கு நீங்கள் உள்ளுக்கு இருந்து ட
1: சவுண்டை ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு ஒரு சவுண்ட் டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அப்படி நிறைய வாகனங்கள் கொஞ்சம் விலை கூடுற வாகனங்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் அடிஷனலாக பே பண்ணி தான் அதை ஆட் பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்கு.
2: அடுத்ததுக்கு வாங்க, அதுதான் முக்கியம்.
1: அதே போல இவி உரிமையாளர்களை எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துகின்றவர்களுடைய கருத்து என்ன, இதுதான் முக்கியமானது. முக்கியமாக 2026 இந்த வருடத்துடன் இவி ஓனர்ஷிப் ஒரு ரிசர்ச் உண்டு. அந்த ரிசர்ச்சில் ஓவரால் ஓனர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உயர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த டிரைவிங் என்ஜாய்மெண்ட், அதாவது என்ஜாய்மெண்ட் டிரைவ் பண்ணுற, வீட்டில் சார்ஜ் செய்கிற வசதி, அதே போல் ரன்னிங் கோஸ்ட், பப்ளிக் சார்ஜிங் நெட்ஒர்க் என்னுடைய உயர்வு அல்லது மேம்பாடு போன்ற விஷயமெல்லாம் இந்த இவி ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் முக்கியமான பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 2026 ஜேடி பவர் ஆய்வில் 2025-26 மாடல் ஐயர் உரிமையாளர்கள், அதாவது எலக்ட்ரிக் வாகன உரிமையாளர்கள் 5741 பேர் இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த ரிசர்ச்சில். இதில் ரிசர்ச்னா அவங்களோட ஒப்பீனியனில், அதில் பப்ளிக் சார்ஜிங் அவைலபிலிட்டி குறித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த முந்தைய ஆண்டை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதிக இவி சார்ஜிங் பாயிண்ட்டுகளை நிறுவியிருக்கிறாங்க. இதன் காரணமாக எங்களுக்கு போகிற நேரங்களில், உதாரணம் ஒரு லாங் ட்ரிப் போகிற நேரத்தில் சில வழியில் ஒரு தரமோ அது காலநிலைக்கு ஏற்ப ரெண்டு தரமோ சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அது இந்த எவ்வளோ தூரம் போகிறீங்கிறத பொறுத்து, அதே நேரம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குற இவி வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துகிற என்பதை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் அப்படியான கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முதலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவி வாகனங்களை வைத்திருந்தவர்கள் ஒரு மோன்ட்ரியலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, மோன்ட்ரியலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த டவுனை விட்டு நிறைய ஆன் ரோட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. அதில் நீங்க பிரேக் எடுக்கிறதுக்கு ரெஸ்டாரண்டோட கூடிய ரெஸ்ட் ரூமோட கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கும் ஆன் ரோட்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் சார்ஜர் பாயிண்ட் இருக்காது. நீங்க என்ன செய்யணும், அந்த டவுனுக்குள்ள அது எங்க இருக்குதோ அங்கிருந்த தேடி போய் நீங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் வானத்தை கொண்டு போகணும். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு, அப்ப நீங்க இதுக்குன்னு நீங்க எக்ஸிட் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
2: போற
1: வழியிலேயே நீங்க சார்ஜ் பண்ணிட்டு போய்க்கொள்ளலாம். அவருக்குள்ள ஃபாஸ்ட் சார்ஜர்னா 20 நிமிஷம் அவளை விட்டுட்டு நீங்க ஒரு காஃபியை வாங்கிட்டு அல்லது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாரத்துக்குள்ள அங்கே சார்ஜ் ஆயிரும். அது நேரம் எல்லாமே டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் மூலமே எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம், எவ்வளோ வீதம் சார்ஜ் ஆகிருக்குது, ஆனால் சார்ஜ் ஆகுதா இல்லையா இப்படியான விஷயம்
2: சார்ஜ் ஆகாமலே இருக்கா
1: இருக்கா, நாங்கள் பே பண்ணாமா இல்லையா, அல்லது கொலி விட்டுட்டு பே பண்ணா வந்தோம்னா சார்ஜ் ஆகாது, அப்படி இருக்கும். இதெல்லாமே விஷயம். ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கருத்தில் கொண்டிருக்கிறாங்க. அதை முக்கியமாக இந்த வீட்டில் சார்ஜ் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே போலவே இந்த பப்ளிக் சார்ஜிங் சென்டரில் சார்ஜ் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கும். காரணம் என்ன சொல்ல அமௌண்ட்ல வித்தியாசம் இருக்கு. வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டைம் ஆஃப் யூஸ் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னால் சில வழியில் அதாவது சார்ஜஸ் குறைய இருக்கும். இதே நேரம் நீங்கள் வெளியில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போயிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா, அதாவது பப்ளிக் ஸ்டேஷனில் போய் சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் சில வழியில் அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டானது அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டும் தான் இந்த ஒப்பீனியன் என்பது பாவனையாளர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். புரிகிறதா?
2: நல்லா புரிந்தது.
1: புரிந்ததா? சரி, நேரம் 4:11 கேட்டுக்கொண்ட பதி ஸ்டெஃபமில் அறிவது கரவேல்.
2: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
0: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த

0: கிளியரன்ஸ் செயலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் செயலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பிரிட்ஜ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட் அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் செயலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பிரிட்ஜ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பிரிட்ஜ் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் செயலினை எவரெஸ்ட் பிரிட்ஜ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பிரிட்ஜ்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
2: என்னது,
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building-இன் உள்ளே 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:27 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: உங்கள் அபிமான ஆல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரைஸ் அப்பல்லோ யோக் சினிமாஸில் இப்போது கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரைஸ் அப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்போற்று அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210. இவி வாகனங்களை பற்றி தான் நிகழ்ச்சி இருக்கின்றது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் காய்ச்சிடும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா, கனடாவிலேயே குளிர்காலத்தில் இந்த இவி வாகனம் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது முக்கியமான விஷயம். என்னடான்னா, ஒரு சிஏஏ ஒரு விஷயம் ஒன்று நடத்தியிருக்குது, ஒரு இதே மாதிரி ஒப்பீனியன் போலன்னு நடத்திருக்கிறாங்க. அதில் கோல்டு வெதர் டெஸ்டிங்கில் இவிக்களுடைய நிஜ உண்மையான ரேஞ்ச் அவருடைய ஒஃபிஷியல் ரேஞ்சை விட குறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சில பல நிறுவனங்கள், வாகன நிறுவனங்கள் சொல்லியிருக்குது, எங்களோட விண்டர்லையும் இத்தனை ரேஞ்சுக்கு எங்களோட வாகனங்கள் பயணிக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வாகனங்களில் கிட்டத்தட்ட 34-35% வீதம் அதனுடைய ரேஞ்ச் என்றது குறைஞ்சிருக்குது. இதனால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதாவது இவி வாகனம் வாங்குகின்ற போது அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு கேட்டலாக்லேயோ அல்லது நீங்கள் போகிற நேரம் சொல்லப்படுகின்ற ரேஞ்சை அதை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணக்கூடாது. விண்டர் ரேஞ்ச் என்னவாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தேடி பார்க்கணும்,
1: உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கணும்.
0: தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறத விட கொஞ்சம் தேடி பார்த்தா சரியான, அதாவது ஒரு முறையான ஒரு இணையதளமாக இருக்கணும். அப்படியான இடங்களை நீங்கள் தேடி பார்க்கணும். அதை ஹீட் பம்ப், பேட்டரி, ப்ரீ கண்டிஷனிங், அதே போலவே ஹோம் சார்ஜிங் வசதி, இதெல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு தான் உங்களுடைய வாகனத்தை வாங்க வேணும். இவி வாகனத்தினுடைய முக்கியமான நன்மைகள் என்னென்று பார்த்தால், இவிக்களில் டெயில் பைப் எமிஷன் இல்லை, இதனால் எலக்ட்ரிக் மோட்டர் மிகவும் எஃபிஷியன்ட், அக்ஸலரேஷன் வேகம், அதே போலவே டிரைவிங் ஸ்மூத், குவாய்டாக இருக்கும். சத்தமே இல்லாமல் இருக்கும். டயர் ரோட்டில் போடுறேன், ரோட்டில் அந்த டயர் படுற சத்தம் மட்டும்தான் கேட்கும், வாண்டு சவுண்டெல்லாம் கேட்காது. அதனால் ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரம் இந்த என்ஜின் ஆயில், ஸ்பார்க் பிளக், எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாதெல்லாம் மெயின்டெனன்ஸ்ன்றது இல்லை, மிக மிக குறைவான மெயின்டெனன்ஸ் சொல்லி சொல்லலாம். இதன் மூலமாக மெயின்டெனன்ஸ் கோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சரியான குறைவாக இருக்கும் இந்த இவி வாகனங்களை பயன்படுத்துகிற நேரம். வீட்டில் ஓவனை சார்ஜ் செய்யக்கூடியவங்களுக்கு தினசரி, அதாவது நாளுக்கு நாள் டே டு டே பயன்பாட்டில் நீங்கள் இவி வாகனம் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், ஓவன் சார்ஜ் செய்கிற வீட்டில் நீங்கள் அந்த சார்ஜர் பாயிண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் வசதியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது அதனுடைய செலவு என்பது ஒரு கேஸ் ப்ரைஸோட ஒப்புற நேரம் மிக மிக குறைவாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் கார் வாங்கணும். இதெல்லாம் யோசிக்கணும் சுரேகா, இதெல்லாம் யோசிக்கணும்.
2: East FM, Tamil, Seidigal.

0: கனடிய பாராளுமன்றத்தின் இலையுதிர் கால அமர்வுகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம், மசகு எண்ணெய் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் காரணமாக லிபரல் அரசின் நிதிநிலை சிறந்ததாக உள்ளதென செய்திகள் கூறுகின்றன. எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாக வரும் ஆண்டிலேயே அரசின் நிர்வாக செலவுகளை சமப்படுத்த முடியும் என கடந்த வாரம் பிரதமர் மாக்கானி நம்பிக்கை வெளியிட்டிருந்தார்.
1: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. பசில் ராஜபக்சவை அடையாளம் கண்டு அவர் தங்கியுள்ள இடம் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாவதை தொடர்ந்து புறக்கணித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: தமிழ்நாட்டில் தாம் மிசா அவசரநிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமது தியாகங்களுக்கு மதிப்பெண் போடும் அருகதை யாருக்கும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசா கைதியாக மு க ஸ்டாலின் சிறைவாசம் அனுபவித்ததாக திமுக நீண்ட காலமாக கூறும் தகவலின் உண்மைத்தன்மை சமீப காலமாக கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: AJX Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. AJX Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4378607002 4378607002.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் 416-970-2408
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: Weekend East FM 102.7. It's cool.

0: என்னத்தை நினைச்சாலும் நீங்க இந்த ப்ரோக்ராம் நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இவி வாங்கணும் வாங்குறதா வாங்குற இல்லையானதை நீங்க முடிவெடுக்கலாம்.
1: இவி வாங்கணும் முதலே வச்சிருந்திருக்கவங்களுக்கு பாட்டு மாதிரி இருக்கு,
0: இது போட்டு கேஸ் வாங்கணும் வாங்கலாம்.
1: அப்படி சொல்ல வரீங்க?
0: இல்ல இல்ல அப்படி சொல்லல, அது ஃப்ளோல வந்து தப்பா. சரி, நன்மைகளை பற்றி சொல்லியிருந்தோம், அதே போலவே குறைபாடுகள் என்று பாக்குற நேரம் நன்மைக்கு என்ன எதிர்பார்க்கமோ அது அவ்வளவு குறைபாடு தான். முக்கியமா இவி வாங்குற நேரத்தில் இந்த பெட்ரோல் வாகனங்களை விட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல இந்த பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வீட்டில் ஒரு சீப்பரான ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சார்ஜராக நீங்கள் அமைக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணும். அதால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு வரும். அதே நேரத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் மல்டிபிள் டைம்ஸ் அதோ சீசனை பொறுத்து நீங்கள் சார்ஜ் இடைக்கில் நின்று சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் குறைபாடுகளாக பார்க்கப்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த காண்டோ அப்பார்ட்மெண்ட் வழியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அதாவது இண்டிவிஜுவல் இந்த சார்ஜரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் குறைபாடுகளாக பார்க்கப்படுகிறது. எதிர்கால தொழில்நுட்பம்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் பார்த்தா இல்லை அதிகமான ரேஞ்ச், அதே போலவே வேகமான சார்ஜிங், அந்த குறைந்த பேட்டரி விலை, அதே போலவே நீண்ட நாட்கள் அந்த பேட்டரி பாவிக்கக்கூடிய அளவிற்கு ஆன விஷயமெல்லாம் நிச்சயமாக ஒரு டெவலப் பண்ணப்படும். காரணம் எதிர்காலம் என்பது இதை நோக்கி தான் இருக்கிறது. எனவே இவி வாகனங்களுடைய எதிர்காலம் என்பது கொஞ்சம் தெளிவாக தான் தெரியுது, கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. எனவே அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை அதிகம் விரும்புகின்றவர்கள், இந்த டெக்னாலஜிஸில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவி வாகனங்களுக்கு போகிறோம்னா அவ்வளோ டெக்னாலஜி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த ஆப்ரேட் பண்ணுற நேரம் எப்படி இருக்குமாவான்னு சொல்லி சொன்னால் அந்த காக்பிட் ஃப்ளைட்டில் அந்த காக்பிட்டில் ஒரு பைலட் ஆகணும் என்று சொல்லி வர ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு மினி பைலட்டாக இருக்கிற மாதிரி இருக்காம ஒரு இவி வாகனம் ஓடுற நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க.
1: அப்போ வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க?
0: நீங்கள் பைலட் ஆகணும் சொல்லி யோசிச்சிருந்து ஆகையெல்லாம் போய் இனிமேலும் ஆக முடியாது என்று இருக்கிறவங்க ஒன்றுமெண்டா எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கி நீங்கள் அனுபவிக்கலாம்.
1: ஆனால் அந்த கேஸ் ப்ரைஸ் போகிற போக்க பார்த்தா வாங்கத்தான் வேணும்
0: அப்படி இருக்கு. அவங்க கூட உள்மனம்
1: சொல்லுது.
0: இதுதான் எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியாக அமைந்தது. பிரயோசனமாக இருந்திருக்கும். அதே போலவே ஒரு இவி வாகனம் வாங்கணும்னு சொல்லி நினைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வாகனம் என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற பல தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தந்திருந்தோம். வருகிற வாரமும் இதே போலவே இதே மாதிரி இல்லாட்டியும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக வரும் என்று சொல்லிக்கொண்டு
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கூலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிகப்பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பேட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட் அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பேட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்மரங்களில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்மரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலும் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோட நீங்க ஓவனிட்டு போகணுமாட்டா இல்லை, உங்களுடைய விருப்ப பாட்டல் பாடல் தாரத்துக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இனித்தான் அது அந்த சம்பவம் நடக்க போதும். எனவே 5 மணி முதல் 7 மணி வரை உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். எஸ்ஐ எக்ஸ்பிரஸ்லேயே பாடலை தருவதற்காக சுகன்யா மற்றும் நிபாஜினி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறலாமா?
1: விடைபெறலாம். செல்லும் நாங்கள் சுரேகா ரூபன்,
0: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: ஐபிசி தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு வாழ்க்கை.
3: டொரண்டோவில் அக்டோபர் 2ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4ஆம் தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
3: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: care for the love of the people.
1: நன்றி சுரேகா, நன்றி சஞ்சய. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். நேரம் 5:01. வணக்கம் நிபாஜனி.
2: மாலை வணக்கம் சுகன்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் அதே போல நல்ல சுகமா இருக்கேன். இந்த ரெட் கார்பெட் எல்லாம் எப்படி இருந்தது?
1: ரெட் கார்பெட் எல்லாம் எப்படி இருந்தது? கொஞ்சம் தோச்சி கழுவி கொஞ்சம் தூசு அடிச்சு போய் தான் இருக்கு.
2: இருந்தாலும் வந்து சேர்ந்தாச்சு தானே?
1: இருந்தாலும் பரவாயில்ல, தோச்சி கழுவிதான் சொல்லி தோச்சி கழுவி வந்தாச்சு,
2: மீண்டும் வந்தாச்சு. வெல்கம் பேக் சொல்லிக்கொண்டே நாங்களும்
1: நன்றி
2: ஆரம்பிச்சு
1: கண்டிப்பாக.
2: அதுவும் அது மட்டுமில்லாமல் இப்பொழுதிலிருந்து 7 மணி வரைக்கும் நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம் இசை எக்ஸ்பிரஸ் ஊடாக. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
1: உங்கள் விருப்ப பாடல் தெரிவோடு அழைக்கலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதலாவது நேர் யார் என்று பார்க்கலாமா?
2: பார்த்தெல்லாம் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கீங்க? நல்ல
2: சுகமா இருக்கோம் செல்லகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: நல்லமா உற்சாகமா இருக்கிறீங்க, உற்சாகத்துக்கு என்ன காரணம்? வீக்கெண்ட்.
3: வீக்கெண்ட்
1: தான். சரி, அதே உற்சாகத்தோட என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: வெளியில்
1: வெப்பநிலை 17°C, காற்றிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 5:02.

0: நேரம் 5:05 ஈஸ்ட் எஃப்எம் காட்சிகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம், உடுப்பிட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: இன்னைக்கு விடுமுறை நாள், தோட்டத்தில துப்புரவு தொழில்கள் அப்படி இப்படி கொஞ்சம் வீடு துப்புரவு வந்து நான் நல்ல உங்களுடைய வரிகளை கேட்டுக்கொண்டு கால் நல்லது வீட்டுல சுகமா இருக்கும். நீங்க இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கிறோம். நன்றி. உடுப்பிட்டியூர் ராஜா இணைந்து கொண்டு நமக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: கொமனால பாடுறேன். எனக்கு பிடிக்கும் அந்த கமலஹாசன் மகள் பாடின பாடல்கள், நிறைய கதாபாசனங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும். விண்வெளி நாயகா அந்த
1: விண்வெளி நாயகா பாடல் கேட்கலாம் இருக்கீங்க. சரி, நன்றி உடுப்பிட்டியூர் ராஜா இணைந்து கொண்டு.
2: நன்றி, நன்றி உங்களுக்கு.
0: நன்றி, நன்றி. நாங்களும் கேட்கலாம் உடுப்பிட்டியூர் ராஜாவுடன் இணைந்து விண்வெளி நாயகா பாடல் வருகிறது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப் எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம்புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்கள்.

0: $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: 5:21 மிஸ்டர் எஃப்எம் காற்றலிகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கின்றீர்கள்.
1: இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணீங்க சுகன்யா?
0: நீங்க யாருக்காக போட சொன்னீங்களோ அவங்களுக்காக.
1: நண்பர்கள் பத்தி ராதையும் மனதில் என்ற மாதிரி அது நண்பர்கள் சேர்ந்து பாடுற பாட்டு தனியா, அப்ப நாங்க எங்களுக்காக வேண்டி சொல்லிக்கொள்ளலாம்.
0: சரி, அப்படி சொல்லலாம்.
1: இப்படி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க நீங்க என்ன செய்யணும் சொன்னா உடனே அழைக்கலாம். 4164404 உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்காக
0: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்ச் கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509. கிபெக் பாடசாலைகளில் பிரெஞ்ச் கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்ச் கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் கிபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்ச் பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்ச் லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்ச் மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்ச் கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்ச் புரோகிராமின் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்ச் எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்ச் சர்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க். 6475344509 5:22
1: மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம். Shaka laka baby, shaka laka baby.

0: அடியோஸ் அமிகோ.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
4: East FM Tamil Seedigal.

0: கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் தனித்துவமான கூட்டணி ஒன்றை அமைப்பதை பிரதமர் மாக்ரான் வலியுறுத்தி வரும் நிலையில் நேரடி அங்கத்துவத்தை பெறுவதாக அது இருக்காதென ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான புதிய கனடிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஜொனதன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார். மிகவும் தெரிவு செய்யப்பட்ட வகையிலேயே இந்த இணை செயற்பாடுகளை கனடா முன்னெடுக்கும் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
1: தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் செய்து வந்த விவசாயிகளை வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்துள்ளனர். அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து விவசாயிகளின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர்.
0: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் திலீபனுக்கு உருவச்சிலை நிறுவியுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் செயல் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடியுள்ளார். அதேவேளை அரசாங்கத்தின் அனுசரணையுடனேயே வடக்கில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுவதாகவும் சிங்களவர்களுக்கு மட்டுமே அரசாங்கம் நெருக்கடி தருவதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
2: East FM 102.7
0: 5:33 இஸ்தபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040.
1: அழைப்பில் ஒரு நேர் இருக்கின்றார், பேசலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் நிபாஜினி, நான் சிலவதி அமர்ராஜா பேசுறேன். வணக்கம் நிபாஜினி, வணக்கம் உஷா அனைவரோடும்.
1: என்ன சொல்ல போறா தெரியல.
3: நடத்துவர்களுக்கும்
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அதே உற்சாகத்தோட சொல்லுங்க, இன்னைக்கு சாட்டர்டே எப்படி போகுது?
3: நல்ல
1: சுகமா இருக்கிறோம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
3: இன்னைக்கு? நானே ராஜா நானே மந்திரி படத்துல சிறம் சிறகடிக்கும் மானம் குட பிடிக்கும் என்ற பாடலை எனக்கு இஷ்டப்ப மக்களின் நீங்களும் நாங்களும் கேட்டு மாடல இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. சரி, நானே ராஜா நானே மந்திரியிலிருந்து உங்களுக்கான பாடலும் வரப்போகிறது. அது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040.
1: கண்டிப்பாக பாட்டு கொடுக்கலாமா வேண்டாமா? பேரை சரியா சொல்லாதால
0: கொடுத்துடலாம். நீங்கதானே மிமிக்ரி பண்ணிருக்கீங்க, உங்களோட மிமிக்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்க.
1: சரி, அதனால கொடுத்துடலாம்.
0: நிச்சயமா
1: 5:35 நிமிஷம் காற்றலைகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum Middlefield Dikumidiel. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஐந்து மணி 43 நிமிடம் இசைஃபம் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4164-44-0-4-0 இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாமா சுகன்யா?
9: கண்டிப்பா பார்த்துலாம். வணக்கம், யாரது?
8: எனக்கு மூன்று
9: நினைக்கிறேன், அவருக்கு ரெண்டு காலம். சரி,
8: ரெண்டு கால் மனிதர் பேரையும் சொல்லிருங்க.
9: சூப்பரா, சுகமா இருக்கிறோம். நீங்களும் அப்படித்தானே?
8: அதே மாதிரிதான். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: அதே மகிழ்ச்சி, அதே உற்சாகத்தோட இருக்கின்றோம். பாடல் வந்து கேட்கும் பொழுது அந்த குளிர் வந்து குறை பண்றார்கள். எனவே ஒன்ஸ் மோர் என்று பாடலை
8: ஒன்ஸ் மோர். என்னது, வெயில் வராதான்னு கேக்குறீங்களா?
9: கேட்டாலே அவருக்கு வெயிலா தான் இருக்குமா?
10: வரும், வராது,
8: அதான் என்ன வந்தாலுமே எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கணும் தான் சொல்லணும். இருந்தாலும் வன்ஸ்மோ உங்களுக்காக, நாங்களும் வன்ஸ்மோ வெயில் வராதான்னு கேட்டுக்கணும். உங்களுக்காக அந்த பாடலும் வரப்போகுது. நான்வெல்ஸ் சந்திரன், நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
10: நன்றி, இருவருக்கும் நன்றி, வணக்கம்.
9: நன்றி இணைந்து கொண்டமைக்கு. 5:44 மணி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: 5:49 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: உங்கள் விருப்ப பார்வை நீங்களும் இணைந்து கேட்க முடியும். 4164440 ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்
1: பேசுறேன். குமார், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். குமார் சொல்லுங்க, நீங்க நாளெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கு குமாருக்கு?
0: என்ன
1: பாட்டு கேக்கலாம்?
0: மீனம்மா மீனம்மா போட்டுடலாமா?
1: நிச்சயமா உங்களுக்காக பாடல் வருது குமார். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி குமார்.
1: 5:50 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: அளபாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கூலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இசையும் கேட்கும் இசை eastfm.ca. உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.

0: வெளியில் வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 16 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகிறது. பகுதியான மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு காலநிலையாக காணப்படுகிறது. இரவு பொழுதுகளில் 15 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது. மழைக்குரிய சாத்தியக்கூறு கொஞ்சம் ஒரு 30% இருக்கு அப்படி என்று சொல்லியிருக்காங்க. இருக்கோ இல்லையோ தெரியாது. ஒரு கூடிய வெளியே போறாக்கள் குடையை கொண்டு
1: போயிருங்க
0: அப்படி என்று சொல்லிக் கொள்கின்றோம். எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் இன்று நள்ளிரவு முதல் 1 சதங்களால் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகங்களில்
1: தொடர்ந்து mistfm.ca.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTokல் ISFM தமிழ், YouTubeல் ISFM 102.7, ISFM தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ISFM 102.7 @gmail.com எனும் மின்னஞ்சலுடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் விருப்ப பாடல் தெரிவை கேட்க அழைக்கலாம். அழைப்பில் ஒரு நேயர் கூட இருக்கின்றார். பேசலாமா? இந்த மனத்தியாளத்தில் இணைந்திருக்கிற முதலாவது நேயர்
1: யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் அது?
2: நான் செல்வா கதைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க
1: செல்வா? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல வேதர், பிரச்சனை இல்ல. நோ கம்ப்ளைன்ட்.
1: நோ கம்ப்ளைன்ட். அப்ப உற்சாகத்தோட வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கீங்க?
2: எஸ் எஸ் எஸ்.
0: செலிப்ரேட் பண்ணி கொண்டு என்ன பாட்டு
2: தனியா இருக்கீங்களா இல்ல பிசினஸ் கான்ட்ராக்டர் அவரும் இருக்காரோ?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி செல்வா இணைந்து கொண்டு போய்க்கு. நீங்களும் அழைத்து பேசலாம். உற்சாகமாக பேசி உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். அலையுங்கள் 416-5-4-4-0-4-0.
0: அடுத்து வருகிறது செல்வாவின் விருப்ப பாடல் வசூல்ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: 6:11 ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்திருக்கும் அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன பாடல் வேணும் என்று சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம் நிவாயினி சுவனியா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் இருவரும் அப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம். ருக்மணி, என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க?
1: நாங்கள் இப்ப குளிர்லாம் எவ்வளவு போயிடாது, வீடுல இருக்கிறோம்.
0: வீட்டுல இருக்கிறீங்க?
1: வீடுல டீயா ஊதி குடிச்சு குடிச்சு அப்படி இருக்கிறோம்.
0: அதான் அடுத்ததா கேட்கலாம்னு இருந்தேன். டீயா காஃபியா நிபாஜினி? அவங்களே வாலண்டியரா சொல்லிட்டாங்க, டீ குடிச்சு.
2: எங்களுக்கு இப்ப டீயை ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்களே ருக்மணி.
0: பக்கத்துல பிளாஸ்க் இருக்குதா?
2: கட்டாயம் நாங்க சொல்லி விட்டுறோம் உஷாக்கு. வணக்கத்தை சொல்லி
0: வணக்கம் உஷா. சரியா கேட்டு கொண்டிருப்பாங்க.
1: வணக்கம் உஷா.
0: சரி, ஊத்துன டீ பக்கத்துல பிளாஸ்க் எதுவும் இருக்குதா?
2: சந்தோஷம்.
0: சரி சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்கலாம் ருக்மணி?
1: அந்தி நேர தென்றல் காற்று.
0: அந்தி நேர தென்றல் காற்று டீயோட. பக்கத்துல அப்படி பிஸ்கட்டையும் எடுத்து வச்சுக்கொண்டு நாங்க பாட்டு போறோம், நீங்க சாப்பிட்டு கொண்டே கேளுங்க.
2: நன்றி
0: ருக்மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் விருப்ப பாடல் தெரிவு அழைக்கலாம். 5645 4040.

0: 6:17 ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சோதிலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம் சோதிலிங்கம்?
2: எனக்கு போ இளையே நிலவே சோகம் புரியவில்லையே என்று பாலசுப்ரமணிய படிச்ச பாட்டு போட்டுருங்க.
1: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வருது சோதிலிங்கம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி நன்றி இதுவரைக்கும் நன்றி.
0: நன்றி சோதிலிங்கம் இணைந்து கொண்டமைக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து சோதிலிங்கம் கேட்டு பாடல் வருகிறது.
3: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான

0: அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham.
5: 416-461-6401.
6: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 6:26 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-554-4040.
1: இந்த பொழுதில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்ரின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ரின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்ரின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ரின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்ரின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ரின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: கனேடிய பாராளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வுகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் காரணமாக லிபரல் அரசின் நிதிநிலை சிறந்ததாக உள்ளதென செய்திகள் கூறுகின்றன. எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாக வருடம் ஆண்டிலேயே அரசின் நிர்வாக செலவுகளை சமப்படுத்த முடியும் என கடந்த வாரம் பிரதமர் மாக்கானி நம்பிக்கை வெளியிட்டிருந்தார்.
1: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. பசில் ராஜபக்சவை அடையாளம் கண்டு அவர் தங்கியுள்ள இடம் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாவதை தொடர்ந்து புறக்கணித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் பசில் ராஜபக்சவிற்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: தமிழ்நாட்டில் தாம் மீசா அவசரநிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமது தியாகங்களுக்கு மதிப்பெண் போடும் அருகதை யாருக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீசா கைதியாக மு க ஸ்டாலின் சிறைவாசம் அனுபவித்ததாக திமுக நீண்டகாலமாக கூறும் தகவலின் உண்மைத்தன்மை சமீப காலமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனன்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்னுட்டு சொன்னாங்களா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
3: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் FM.
0: 6:35 SFM வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4164440 அழைப்பில் ஒரு நேர்கூட இருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் கரண் பேசுறேன். நீங்கள் இருவரும் நலமா?
1: நலம், சுகம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் நலமா இருக்கிறேன்.
1: சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே நலத்தோடு என்ன பாடல் கேட்கலாம் கரண்?
6: எனக்கு கிழக்கு சீமை படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே அரச மரையிலேயே என்ற பாடலை கேட்போம்.
1: அம்மன்
6: பொண்ணுகளை கொஞ்சம் மிஸ் பண்றேன்.
1: சரி, அதுக்காக அந்த பாட்டு கேட்குறீங்க.
0: மாமன் பொண்ணுகளுக்காக பாடலன்னு சொல்லியிருக்கிறீங்க கரண்.
6: நன்றி
0: கரண். ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜே கே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ் பிரெஞ்ச் மேத் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ் பிசிக்ஸ் அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: 6:42 வானொலிகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ்.
1: நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். சரி, இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஆரோக்கியமா இருக்கிறீங்க. சிறப்பு. அதே ஆரோக்கியத்துல என்ன பாடல் வேண்டும் சிவானந்தனுக்கு? பாய் ஃப்ரெண்ட் கட்டாயம். நீங்கள் கேட்ட பாடல் விளம்பர இடைவெளிகளை தொடர்ந்து வருகிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: The one and only Weekend Wonder. Weekend East FM. Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio station.
4: VG Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி புரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattadal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
8: East FM 102.7 Kerala. Summer. East FM 102.7.

0: 6:50 மாணவர்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ்.
1: இந்த பகுதியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலை நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்முதல்களில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது இசை எக்ஸ்பிரஸ்.
1: அதாவது நாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னதான் சுகன்யா சொல்றா, தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிகழ்ச்சியில இணைந்து பாடல் கேட்டு சிறப்பித்த அத்தனைகளுக்கு நாங்க நன்றி ஒன்று சொல்லிருப்போம்.
0: கண்டிப்பா ஒரு பெரிய நன்றி சொல்லிடலாம். மாமன் பொண்ணுகளை எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லலாம்.
1: எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளோடு சுகன்யா அணைந்திருப்பார். நான் விடைபெற்று செல்ல போகிறேன்.
0: நீங்க ஓடி போறீங்க, நான் அப்படியே இருக்க போறேன். சரி, போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு காய்ச்சி காய்ச்சி
1: இருங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம்.
0: ரெடியா இருங்க, நான் ஓடிடுறேன். அதானே,
1: சரி, நன்றி நிபாஜினி. நன்றி நேர்களே.

0: அண்ணா.
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடு.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
3: FM 102.7
2: East FM.
4: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ்,
6: 0645 0651 4645 0651 உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் செய்யும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
7: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 6478 8447.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.

102.7. நன்றி நேபாஜினி நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள். இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்கள் இணைந்திருக்க முடியும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோடு பயணிக்க இருக்கும் நான் அன்று உங்கள் அன்பின் சுகன்யா ஹிலன். வெளியில் வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 15 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகிறது. பகுதியான மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு காலநிலையாக காணப்படுகிறது. இரவு பொழுதுகளில் மழைக்குரிய சாத்தியக்கூறு கூட காணப்படுகிறது. எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களை இன்று நள்ளிரவு முதல் 1% அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒலிக்கிறது நம்மவர் பாடல்,

ஏழுமணி 9 நிமிடம் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்மளுடைய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அடுத்து பாடல் விலகிறது நம்மவர் பாடல் இசை என்னும்

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947-293-5899.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Camsonic security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.

0: அகனே சுரேஷனுடைய பாடல் கேட்டீர்கள். நேரம் 7:26. இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் ஸ்டார் நைட். இப்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: கனடாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் தனித்துவமான கூட்டணி ஒன்றை அமைப்பதாக பிரதமர் மாக்கானி வலியுறுத்தி வரும் நிலையில் நேரடி அங்கத்துவத்தை பெறுவதாக அது இருக்காதென ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான புதிய கனேடிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதன் வில்கின்சன் தெரிவித்துள்ளார். மிகவும் தெரிவு செய்யப்பட்ட வகையிலேயே இந்த இணை செயற்பாடுகளை கனடா முன்னெடுக்கும் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் செய்து வந்த விவசாயிகளை வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்துள்ளனர். அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து விவசாயிகளின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட 3000 விவசாயிகளை இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் திலீபனுக்கு உருவச்சிலை நிறுவியுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் செயல் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடியுள்ளார். அதேவேளை அரசாங்கத்தின் அனுசரணையுடனேயே வடக்கில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுவதாகவும் சிங்களவர்களுக்கு மட்டுமே அரசாங்கம் நெருக்கடி தருவதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன்.
2: 437-860-7002
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeeswarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee, Ingu Mattume, Dr. Pavithra Nandeeswarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: சின்மயே சிவகுமாரனுடைய குரலில் அந்த பாடல் ஒலித்தொய்ந்தது. நேரம் 7:45 ஸ்டார் நைட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்மவர்களுடைய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது வெற்றி படிகளுக்குரிய நேரம். நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற புத்தகம் அங்கே இப்ப என்ன நேரம். இதுதான் புத்தகத்தினுடைய டைட்டில். ஆசிரியர் ராமுத்துலிங்கம். இது ஒரு கட்டுரை வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்த ஒரு புத்தகம். தமிழ் எழுத்தாளர் ராமுத்துலிங்கம் அவர்களுடைய எழுத்துக்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நகைச்சுவையும் மனிதர்களை பற்றிய ஆழமான கவனிப்பு முக்கியமானவை. பல நாடுகளில் பணியாற்ற பல்வேறு கலாச்சாரங்களையும் மனிதர்களுடைய அவர் சந்தித்த அனுபவங்களை தன்னுடைய எழுத்துக்களில் இவர் பதிவு செய்திருப்பார். அங்கே இப்ப என்ன நேரம். நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த புத்தகம் இது போன்ற இவருடைய படைப்புகளில் பெரிய வரலாற்று சம்பவங்களை மட்டும் தேட வேண்டியதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற சிறிய சம்பவங்கள், மனிதர்களுடனான சந்திப்புகள், பயணங்கள், கலாச்சார வேறுபாடுகள் ஆகியவற்றுக்குள் இருக்கின்ற சுவாரஸ்யத்தையும் வாழ்க்கை பாடங்களையும் இவர் நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்தியிருப்பார் தன்னுடைய புத்தகங்களில். அதுல இந்த புத்தகம் ஒன்று வாழ்க்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது பெரிய சம்பவங்கள் மூலமாக மட்டுமல்ல. நாங்கள் சொன்னது போல பெரிய பெரிய சம்பவம் நடந்துதான் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்க வேணும் அப்படின்னு இல்லை. ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையாகலாம். அப்படித்தான் இவருடைய எழுத்துக்களில் இவர் கூறியிருப்பார். சில நேரங்களில் ஒரு குட்டி குட்டியான சந்திப்பு கூட எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றியிருக்கலாம். ஒரு சாதாரண உரையாடல் கூட எங்களுடைய பார்வையை, எங்களுடைய கோணத்தை மாற்றியிருக்கலாம். அதாவது இவருடைய சிறப்பே அதான், ஒரு சாதாரணமாக தோன்றுகின்ற ஒரு நிகழ்வை கூட சுவாரஸ்யமாக மாற்றியிருப்பார். அதாவது ஒரு வித்தியாசமாக, ஒரு சின்ன விஷயங்களை வித்தியாசமாக ரசிப்பது, இவையெல்லாமே வாழ்க்கையினுடைய முக்கியமான அனுபவங்கள் அப்படி என்பதை இந்த நூல் வந்து நினைவூட்டியிருக்கும். வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் அறிவு மட்டும் போதாது, அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் மனமும் தேவை. இதுதான் இந்த புத்தகம் நமக்கு தருகின்ற ஒரு அழகான பாடம். புத்தகத்தினுடைய பெயர் அப்படி என்ன பார்த்தா அங்கே இப்ப என்ன நேரம். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த புத்தகத்தை வாசி பாருங்க. அதாவது வாழ்க்கையில ஏற்படுகின்ற குட்டி குட்டியான சந்திப்புகள், நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற படிப்பனைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அப்படித்தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. 7:48 நீங்கள் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: டேய் வாடா வாடா வாடா தம்பி, இத பாடு தம்பி.
2: பாடலாம் bro.
1: பேமெண்ட்
2: just kidding bro. start music.

0: ஸ்ரீ விஜய் ராகவன் அஜீஷ் சிவகுமாரனுடைய குரலில் ஒலித்து இருந்தது அந்த மஞ்சிமா பாடல். 7:51 நிமிடம், இது ஸ்டார் நைட் நிகழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் எவர்ஸ் பர்னிச்சர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற தகவல்களை கற்றறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதுவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
1: 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-688-2426
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.